சதுர்வியூஹ்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஹ உபேந்திரோ வாமனஃ ப்ராம்சுர் அமோகஃ சுசிரூர்ஜிதஃ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் ஸர்கோ த்ருதாத்மா நியமோ யமஃ வேத்யோ வைத்யஸ் சதா யோகீ வீரஃ மாதவோ மதுஃ அதீந்திரியோ மஹாமாயோ மஹோத்ஸாஹோ மஹாபலஃ மஹாபுத்திர்மஹாவீர்யோ மஹாசக்திர்மஹா.

நேரம் 5:51:45. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கீதை சொன்ன என தொடங்கும் பாடல் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றியது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில்
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமெங்கும் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போ காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவு

0: துறை சார்பில் மாவட்ட, மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான மூன்று கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.

0: பனித்துளிகள் மெல்ல பூக்களை தட்டி எழுப்ப ஆவணி தென்றலில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகிய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ காலை மணி 6:03. குமரி பண்பலை 101 இன்று தரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:05, 10:00. 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8:02 நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 சருமருக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரசிவ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள். காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. 10:30 கடிதமும் கருத்தும். முற்பகல் 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் தொடர்ந்து நான் ரசித்த ஓண திருவிழா நேரலை. நண்பகல் 12 நிகழ்ச்சி நிரல். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
1: Is Akashwani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that reforms are

0: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரி மண்டி காண தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கடுமலம் என்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பொறையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானை கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி நாற்பது என்ற நூலை இயற்றிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேர நாட்டு வேந்தன் கணக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருக என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேருமுன் அங்கே வேறொன்று நிகழ்ந்துவிட்டது. சிறையில் இருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழவீரப்பினும் ஊந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்மொரோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய் போல கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாழாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

கிழக்கு வெளுக்க கீழ்வானம் சிவக்க மலைமுகடில் ஆதவன் மெல்ல எட்டி பார்க்க பொன்னொழியில் கண் விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. நேரம் இப்போ காலை மணி 6:16. எங்கேயுமே போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி.

எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான் புகழ் வள்ளுவனின் உலக பொதுமறை மலர்கிறது இங்கே குரல் அமுதமாய்.

0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
1: மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்.
0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
2: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம். தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நல்விடியலாக மாற்ற உங்களுடன் இணைவது ஆர்ஜே ஜிலிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் ஆதவன் தன் கரங்களினால் உலகை தொட்டு அரவணைத்திடும் வேளையில் காலை நேர திரவுகோலாய் அருளின் அமுத சுரபியாய் வருகிறது பக்தி மாலை. பொறுமை நிறைந்த செயல்கள் வெற்றியை தரும் என்கிறது கீதை மொழிகள். ஆன்மீக சாரலில் நினைத்திட வருகிறது மகாநதி சோபனா பாடியிருக்கும் பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: தக்கலை டிஜி மார்ட்டின் ஓனம் மெகா தள்ளுபடி ஆஃபர் இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ் நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை டிஜி மார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
0: நேரம் இப்போ காலை மணி 6:24. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பாடல் கேட்கலாம் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி,

0: some uncle.
1: That's right.
2: அருணோதய பொழுதில் அருளின் அமுதசுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போ காலை மணி 6:31.

மான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்கிறத பைபிளின் நீதிமொழிகள். அருள்மழையில் நினைத்திட வரும் பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது பக்தி மாலை. அருட்பிரவாகமாய் வரும் பாடலை கேட்கலாம் ஹெலன் சத்யாவின் குரலில்.

நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் அவர் உங்களுடனே இருக்கிறான் என்கிறது திருக்குர்ஆன் மொழிகள். பக்தி ரசம் சொட்டிட பக்தி மாலையில் இணைந்திடும் பாடல் நாகுரியம் ஹனீஃபா பாடியது.

0: காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை நூற்றண்டு இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை. மனம் தளராதே, இன்று நடக்காதது நாளை நடக்கலாம், கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்று. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில்

0: சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சியடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும், குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும், ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி

0: மாவட்டம் வத்தல் மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
1: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல் மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

நேரம் இப்போ காலை மணி 6:55. சில்லென்ற ரம்யமான காலை நேரத்தில் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது அன்றும் இன்றும் என்றும் இது உங்களுடன் நட்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பரபா வருடம் ஆவணி மாதம் 31 நாள் சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: கடந்த 5 நாட்களில் மழை 6.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். நெல் பயிரை தாக்கும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். தண்டு துளைப்பான் பூச்சிகள் நெற்பயிரின் நாற்று பருவம் முதல் முதிர்ச்சி பருவம் வரை எந்த நிலையிலும் பயிரை அழிக்கக்கூடும். அவை பயிரின் வளர்ச்சி பருவத்தில் தூர்களை தின்று நடுத்தூர் காய்ந்து போக செய்கின்றன. தண்டு துளைப்பான் புழுக்கள் தாவரங்களின் வளர்ச்சி பருவத்தில் அவற்றின் அடிப்பகுதியில் துளையிடுகின்றன. முதிர்ந்த தாவரங்களில் அவை மேல்கணுக்கள் வழியாக துளையிட்டு அடிப்பகுதியை நோக்கி சென்று உண்கின்றன. அதிக தழைச்சத்து தண்டு துளைப்பான் பூச்சிகளின் பெருக்கத்திற்கு சாதகமாக அமைகின்றன. முன்னதாக பயிரிடப்பட்ட வயல்களில் பெருகியிருக்கும் பூச்சிகளால் தாமதமாக பயிரிடப்பட்ட வயல்களில் அதிக சேதம் ஏற்படுகிறது. வயலில் எஞ்சியிருக்கும் பயிர் கழிவுகளில் தண்டு துளைப்பான் புழுக்களோ அல்லது கூட்டு புழுக்களோ தங்கியிருக்கக்கூடும். தண்டு துளைப்பான் பூச்சியினால் ஏற்படும் பாதிப்பு முன்கூட்டியே நடப்பட்ட நெற்பயிர்களில் சுமார் 20%, தாமதமாக நடப்பட்ட பயிர்களில் 80% மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். இலையின் நுனியில் பழுப்பு நிற முட்டை கூட்டம் காணப்படும். தழை பருவத்தில் புழுக்கள் தண்டுகளில் நுழைந்து வளரும் தண்டுகளை உட்கொள்வதால் அதன் நடுப்பகுதி காய்ந்து விடுகிறது. இதுவே குருத்து காய்தல் எனப்படுகிறது. நன்கு வளர்ச்சியடைந்த பயிரில் முழு தானிய கதிர்களும் காய்ந்துவிடும். மிஞ்சியிருக்கும் தட்டையான தானியங்களே வெண்கதிர் எனப்படுகிறது. குருத்தை பிழித்து இழுக்கும் போது அவை எளிதாக கையோடு வந்துவிடும். பழுப்பு நிற அந்து பூச்சிகள் வயலில் இருக்கும். முட்டைகள் பாலோடு போன்ற வெள்ளை நிறமாகவும் தட்டையாகவும் முட்டை வடிவத்திலும் இருக்கும். இவை கூட்டமான திரளாக இடப்பட்டு வெளிர் மஞ்சள் நிற இலைகளால் மூடப்பட்டிருக்கும். இவை பெரும்பாலும் இலைகளின் நுனி பகுதிக்கருகே வைக்கப்பட்டிருக்கும். புழு வெளறிய மஞ்சள் நிறத்தில் கரும் பழுப்பு நிற தலை கொண்டு அதில் முன்மார்பு கவசத்துடன் காணப்படும். கூட்டு புழு வெள்ளை நிற கூண்டு புழுவாதலால் நெற்பயிர் தண்டுகளுக்குள்ளேயே ஏற்படும் அல்லது வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களின் உள்ளேயே ஏற்படும். பெண் அந்து பூச்சி முன் இறக்கைகளின் நடுப்பகுதி நன்கு பிரகாசமான மஞ்சளான பழுப்பு நிறத்தில் கருப்பு நிற புள்ளிகளுடன் காணப்படும். ஆண் அந்து பூச்சி சிறிய மற்றும் வெளறிய மஞ்சள் நிற முன் இறக்கைகளை கொண்டிருக்கும். இதில் கருப்பு புள்ளிகள் இருக்காது. நாற்று நடும்போது நாற்றின் நுனியை கிள்ளி விடுவதால் தண்டு துளைப்பானின் முட்டை குவியல் அழைக்கப்படுகிறது. நாற்றுகளை நெருக்கமாக நடுதலை தவிர்க்க வேண்டும். முட்டை ஒட்டுண்ணிகளான ட்ரைகோடெர்மா ஜப்பானிக்கம் எக்டேருக்கு 5 cc என்ற அளவில் வார இடைவெளியில் 3 முறை வெளியிட வேண்டும். 1 hectare க்கு 1 என்ற விகிதத்தில் விளக்கு பொறியையும் 1 acre க்கு 5 என்ற விகிதத்தில் இனக்கவர்ச்சி பொறியையும் வைக்க வேண்டும். வேப்பங்குட்டை சாறு 5% அல்லது அசாடிராக்டின் 0.03% 1 acre க்கு 400 milli என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். முதல்நிலை செயல் விளக்கமாக நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திடல் மூலம் தமிழ்நாட்டு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள நானோ சைலூர் இனக்கவர்ச்சி பொறி குருந்தன்கோடு வட்டாரத்தில் மணவாளக்குறிச்சி கிராமத்தில் கும்பப்பூ பருவத்தில் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் செயல்படுத்த உள்ளார். இத்தகைய ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை அனைத்து விவசாய பெருமக்கள் பின்பற்றினால் நெல் பயிரை தண்டு துளைப்பான் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம் என்று வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: FM 101 Kumari FM 101 Kumari FM 101

0: வார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது உடைமை வீரர் ப. ஜீவானந்தம் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தாட்கோ மூலமாக கல்விக் கடன் பெற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். பொது உடைமை வீரர் ப. ஜீவானந்தம் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் அமைந்துள்ள ஜீவா நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், புரட்சிகரமான கொள்கைகளாலும் சமுதாய தொண்டாலும் இலக்கிய சேவையாலும் சுதந்திர போராட்ட தியாகத்தாலும் குமரிக்கு தனி பெருமை சேர்த்தவர். கன்னியாகுமரி மாவட்ட இணைப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற பொது உடைமை வீரர் என புகழாரம் சூட்டினார் ஆட்சியர். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு பயில NSFDC, NSTFDC, NSKFDC போன்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்கள், பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு 10 முதல் 40 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புகளை பயில கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இதற்காக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு 5 லட்சத்திற்குள்ளும், பழங்குடியின மாணவர்களுக்கு 3 லட்சத்திற்குள்ளாகவும், தூய்மை பணியாளர்களின் மாணவர்களுக்கு 4.5 லட்சத்திற்குள்ளாகவும் இருக்க வேண்டும். கடன் பெற உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் பெற்றோரின் உறுதிமொழி பத்திரத்துடன் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்விக் கடன் பெற மாணவர்கள் டாட்கோவின் இணையதளம் https://tel.co.com மற்றும் https://newscheme.co.com இல் இசேவை மையங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள டாட்கோ அலுவலக மாவட்ட மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டத்தின் வாயிலாக கடனுதவி பெற்று சுயதொழில் செய்து வரும் மகளிர் சுய உதவிக்குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடி அவர்கள் தயார் செய்யும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கடனுதவி பெற்று பல்வேறு தொழில்களை செய்து வருகின்றனர். புவிசார் குறியீடு பெற்ற நகைகள் செய்தல், ஆன்லைன் வர்த்தகம், உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, உணவு தயாரிப்பு, மீன்பண்ணை போன்ற பல தொழில்களை செய்து வருகின்றனர். மகளிர் சுய உதவிக்குழுவின் பொருளாதார வளர்ச்சியே ஒரு மாவட்டத்தின் உண்மையான வளர்ச்சி. அரசு வழங்கும் கடனுதவி மற்றும் வாழ்வாதார திட்டங்களை பெண்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களின் சுயதொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த ஆய்வின்போது அரசு அலுவலர்கள், சமுதாய அமைப்பாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: Taco.
1: That's right.
2: AMP Furnitures. AMP Furnitures.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
0: AMP ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
8: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 890-300-805.

0: என்று.
1: மனுஷ இருக்காரோ இல்லையோ தெரியல, எப்பவுமே பிஸியான ஆளு. ராத்திரி 9 மணிக்கு மேல ஆயாச்சு. எப்படி அண்ணன் பரப்புரம் முடிச்சிட்டு வந்திருப்பாரு? வீட்டுலதான் இருப்பாரு. நம்ம போகக்கூடிய நேரத்துல சுட சுட நெய் தோசையோ இல்லனா ஆவி பறக்கக்கூடிய இட்லியோ ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் இருப்பாரு. அதுவும் இல்ல அப்படின்னா உளுந்தங்கஞ்சியோ செருபேத்தங்கஞ்சியோ ஏதாவது குடிச்சிட்டு தான் இருப்பாரு. போம் போம். ஏய் கூட்டத்தை பாரு, கார்கள் என்ன பைக் என்ன, கூட்டம் கூட்டமா சாரசாரியா போயிட்டு இருக்காங்களே. இது என்ன 4-5 பேரு போஸ்டர உத்து உத்து பாத்துட்டு இருக்கானே. போம் போம். ஏய் போஸ்டர்ல போட்டிருக்க போட்டோ அண்ணன மாதிரியே இல்ல இருக்கு, கேரளா டிரஸ் வேற போட்டிருக்காரு. ஏய் தலைப்பு பாரு, ஆவணி மாதத்தின் சிறப்புகள், பரப்புரை நிகழ்த்துவர் சிவசிவாத்தியார். இந்த மனுஷனுக்கு பணம்னு சொன்னா நேர காலமே கிடையாது போல இருக்கு. பரப்புரைக்கான நேரத்தை பாரு.
2: ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுல மாதங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களே.
1: ஏய் பரப்புரை ஆரம்பிச்சிட்டு போல இருக்க, அண்ணனுக்கு குரல் கேக்குதே.
2: கேரளா பொறுத்த அளவுல ஆவணி மாதம் தான் ஆண்டினுடைய தொடக்கமா அவங்க எடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இந்த தகவல் எல்லாம் இவருக்கு எப்படியாக தெரியும்? கொஞ்சம் நின்னு கேப்போம் என்ன சொல்றாருன்னு.
2: ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுல நிறைய சிறப்புகள் உண்டு. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஆடை அலங்காரத்தோடு வந்து பரப்புரை பண்றேன் அப்படின்னா இந்த மாதம் ஓண பண்டிகைக்கான மாதம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற நிகழ்வும் கூட இந்த மாதத்தில் தான் நடக்கும். ஆவணி மாதம் அப்படிங்கும் போது சிறப்புகள் அப்படின்னு குறிப்பிட்டோம்னா முக்கியமா 4 விதமான விழாக்களை சொல்லலாம். ஒரு நிகழ்வை பொறுத்த அளவுல ஆவணி அவிட்டம், இன்னொரு நிகழ்வை பொறுத்த அளவுல ஓண பண்டிகை, இன்னொரு நிகழ்வை பொறுத்த அளவுல கோகலாஷ்டமி, இன்னொரு நிகழ்வை பொறுத்த அளவுல விநாயகர் சதுர்த்தி. ஏய் கூல் ட்ரிங்க்ஸ் ரெடியா இருக்கப்பா?
1: ஏய் எங்க அண்ணே சாதாரணமா பரப்புரையில
2: கூலிங்
1: கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாரு, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி
2: மாம்பழ ஜூஸ்
1: நாம போய் எப்படியாவது பாத்திரணும்.
2: மாம்பழ ஜூஸ்
1: குடுங்க. உடுங்கய்யா உடுங்கய்யா.
2: நம்ம தம்பி தான். என்னப்பா பரப்புரையை கேக்குறதுக்காக வந்தியா? தம்பிக்கு ஒரு மாம்பழ ஜூஸ் குடுங்க, ஒரு கப் எடுத்துருவாங்க. தம்பி இந்தாப்பா குடிப்பா.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க கூட என்ன விடல. எங்க அண்ணன் பாசத்தை பாத்தீங்களா?
2: நீங்க போய் உங்க பணிகளை கவனிங்கப்பா நிர்வாகத்தர்கள், நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தம்பி பரப்புரை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நிலையில வயத்துல ஒரு பொறுமல் மாயி இருக்குது, செரிமான பிரச்சனையா இருக்குமோ என்னவோ தெரியல.
1: ஆண்டவனா பாத்து தம்பி அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க.
2: என்னப்பா என்ன சொல்ற, ஒண்ணும் புரியல. செரிமான பிரச்சனைக்கும் நீ வந்ததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு?
1: இளே இங்க பாருங்கண்ணே, கையில பையில என்ன வச்சிருக்கோம் பாருங்கண்ணே.
2: எனக்கு என்னப்பா தெரியும், எடு பாப்பம் வெளிய. ஏ மாதுளம்பழம் அப்பா வச்சிருக்க, மாதுளையில அப்படி என்னப்பா சத்து இருக்கு?
1: இளே முதல்ல நான் இந்த மாதுளைய வெட்டி தரம்னே, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நான் சொல்றத ஒண்ணு கேளுங்கண்ணே.
2: ஏ தம்பி வெட்டணும் அப்படிங்கும் போது கத்தி தேவைப்படுமாப்பா. ஆனா அந்த படத்துக்கிட்ட பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்காங்க பாரு, அதுல ஒரு கத்தி இருக்குது பாரு, அதை ஒண்ணு எடு. எடுப்பா மாதுளையினுடைய சிறப்பை சொல்லு, செரிமான பிரச்சனைக்கு தீர்வுங்கிற சொல்லு பாப்போம். அப்படி என்ன சத்துக்கள் வாரப்பா? 3 நிமிஷம் தானே இருக்கு, 5 நிமிஷம் நேரம் கேட்டனா உங்கள்ட்ட? பொறுங்கப்பா, கூட்டம் ஆர்ப்பரிக்க தான் செய்வாங்க, அது என்னுடைய கலை, வந்து அமைதிப்படுத்துறேன், பொறுங்கப்பா.
1: ஏனே என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லட்டானே?
2: ஏ தம்பி கொஞ்சம் பரவாயில்லையப்பா, அந்த செரிமான பிரச்சனை அப்படிங்கறது ஒரு 2 கையளவு மாதுளை வித்துக்களை போட்ட உடனே அப்படியே ஒரு குளிர்ச்சி தன்மையில ஏற்படுது.
1: ஏற்படுதா ஏற்படுதா? நான் சொன்னா
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, சொல்லுப்பா.
1: ஏனே மாதுளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் பலவிதமான சத்துக்கள் இருக்குன்னு.
2: சிறிய ஒரு மாதுளம்பழத்துல இப்படி ஒரு சத்தா, வாய் சுத்தத்தை பேணி பராமரிக்கிற மாதிரியும் ஏதாவது சத்துக்கள் இந்த மாதுளையில இருக்கா? எப்படி
1: இருக்க, இந்த மாதுளையில உள்ள சத்துக்கள் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பற்கள் ஈறுகளை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுதுன்னே. அது மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துற மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துமே.
2: தம்பி சொல்ற கருத்தை கேட்டன்னா வயோதிக காலத்துல தள்ளாடக்கூடிய நிலை ஏற்படாம எப்பவும் இளமை ததுபலா இருக்கிறதுக்கு இந்த மாதுளை கை கொடுக்கும் போலுக்க. என்னப்பா பரப்புரைய முடிச்சிட்டு கேளுகோனா? தம்பி மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்களாம்பா பரப்புரை பாதியில நிறுத்திட்டு வந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக. மாதுளையினுடைய சிறப்ப சொன்ன, மாதுளையே கொண்டு வந்து கொடுத்த, அதை சாப்பிட்டதுக்கு பிறகு திருப்தியா வலுவா போய் வார்த்தைகளை அள்ளி விட போறம்பா.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
4: டக் டக்,
5: யாரது?
4: நான் தான்.
5: என்ன வேணும்?
4: செய்தி வேணும்.

0: என்ன செய்தி?
1: கூறும் செய்தி எப்ப வரும்?
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
2: இந்த ஸ்வீட்டான மார்னிங்க இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மகிரா.
2: மகிரா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: என்ன படிக்கிறீங்க?
2: மஹிரா, என்னெல்லாம் சொல்லணும்னு ரெடியா ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க?
4: ரைம்ஸ் அனில.

0: கொடுத்து கொடுத்து தின்னலாம்.
1: சூப்பரா அழகா வந்து அணில் பாட்டு சொல்லியாச்சு மஹிரா. அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க?

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம மஹிரா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: மக்களுக்கு சேவை செய்யணும்.
0: சேவை செய்யதுக்காக வேண்டி நம்ம மஹிரா குட்டி ஐஏஎஸ் ஆக போறீங்க, அப்படித்தானே?
1: ஆமா.
0: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மலலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

எங்கேயுமே போதுமென்ற நிமிடம் உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. வருவது தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வழி

மையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா

0: மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்கவுள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர், எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிராக எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.

0: டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும், புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி தாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும், சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போ காலை மணி 7:25.
2: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: சேவை
1: செய்திகள்

0: மேல பெருவிளை ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 மணிக்கு தீபாராதனை. குலசேகரம் புனித அகஸ்தினார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை, பாதுகாவலின் புகழ் மாலை, மாலை 6:30 திருப்பலி திருமுழுக்கு. புலாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 5:30 ஜபமாலை, மாலை ஜபம், மாலை 6 மணிக்கு கூட்டு திருப்பலி, இரவு 8 மணிக்கு அன்னையின் ஆடம்பர தேர்பவனி. புதுக்குடியிருப்பு புனித ஆரோக்கியநாதர் ஆலய பொங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, சிறப்பு மாலை ஆராதனை, நாளை காலை 6:30 திருப்பலி ஆகியன நடைபெறும்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மின்தடை பற்றிய அறிவிப்பு. இன்று செண்பகராமன் புதூர் துணை மின் நிலையத்தில் நடைபெறும் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்சார விநியோகம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிறுத்தப்பட உள்ளது. இதனால் செண்பகராமன் புதூர், தோவாளை, வெள்ளமடம், குலசேகரன் புதூர், லாயம், தாழக்குடி, சந்தை விலை, ஈசாந்திமங்கலம், காரியாங்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என்று செண்பகராமன் புதூர் துணை மின் நிலைய செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார்.
3: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக்கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் விளமங்கோடு வட்டம் அருமனை முழுக்கோடு YMC ஹாலில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ளது. சிறப்பு முகாம்களில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தகங்கள் மற்றும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். கேட்டது சேவை செய்திகள். நேரம் இப்போ காலை 7:30.

0: கம்பளி 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: நான் சொன்ன வருவல் இன்னும் மேஜைக்கு வரவில்லை. முதலில் அதை எடுத்து வையுங்கள்.
3: வருவலா? வாழைக்காய் வருவலாக இருக்குமோ?
4: பிரியாணி வாசனை வருகிறது. அப்படி எனில் கோழி வருவலாகத்தான் இருக்கும்.
3: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் வணக்கம். வாரு மந்திரியாரே. ஆமாம், மதியம் வரை ஏதோ அனுமதி வாங்கி சென்றிருந்தீர்களே. வேலை சிறப்பாக முடிந்ததா?
3: அதெல்லாம் முடித்து விட்டேன் மன்னா. அதுதான், சீக்கிரமாகவே வந்து விட்டேன். அதுவும் தாங்கள் பிரியாணி சாப்பிடும் நேரமாக பார்த்து வந்திருக்கிறேன்.
2: புரிகிறது புரிகிறது. உண்மையும் பிரியாணி சாப்பிட அழைக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகிறேன். உமக்கு இல்லாததா இப்படி வந்து அமரும். நாம் சேர்ந்தே பிரியாணி சாப்பிடுவோம்.
3: நன்றி மன்னா.
2: யாரங்கே, மந்திரியாருக்கும் பிரியாணி எடுத்து வாருங்கள்.
4: சுட சுட ஆவி பறக்க வருகிறது பிரியாணி. ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான்.
2: என்ன மந்திரியாரே இப்படி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்? பிரியாணியோடு இந்த கோழி வறுவலையும் சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும்.

0: சுவையாக இருக்கிறது மன்னா.
1: இப்போது அந்த பிரியாணியுடன் தயிர் பச்சடி சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரு, சுவை அலாதியாக இருக்கும்.
0: அலாதியாகத்தான் இருக்கிறது.
1: இப்போது பிரியாணியுடன் இந்த முட்டையை சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரு, இன்னும் அதிருசியாக இருக்கும்.
0: அதைத்தான் நானும் அடுத்தது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன்.
1: ஆனால் நீர் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட முடியாது. எனது கேள்விக்கு பதிலை கூறிவிட்டு அதை எடுத்து சாப்பிடலாம்.
0: கை கேட்டதை வாய் கேட்டு விடாம செய்கிறாரே இந்த மன்னர். ஏன் மன்னா, தாங்கள் குருகுலத்தில் தேர்வில் முட்டை மார்க் எடுத்ததற்காக இப்போது நான் முட்டை எடுப்பதற்கு முன் எனக்கு தேர்வு வைப்பது கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறது?
1: மந்திரியாரே, அடக்கி வாசியும் ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு இப்போது வெளியே கொசைய விடுகிறீர்? முதலில் இந்த கேள்விக்கு பதில் கூறும். இந்த முட்டையை சாப்பிடுகிறீரே, கூறும். அப்படி என்றால் முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா?
0: பிரியாணி சாப்பிடும் நேரத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வர வேண்டுமா?
1: ஆமா மந்திரியாரே, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆதி காலத்தில் இருந்தே ஒரு தீர்க்க முடியாத புதிர் என்றால் அது முதலில் கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதுதான். கோழியா முட்டையா, முட்டையா கோழியா, இந்த இரண்டில் எது முதலில் வந்தது? இதற்கான விடை எனக்கு இப்போது தெரிந்தே ஆக வேண்டும்.
0: ஆஹா, இதற்கு பதில் கூறவில்லை என்றால் மன்னர் இன்று நம்மை பிரியாணி சாப்பிட விடமாட்டார். அவிழ்க்க முடியாத சிக்கலாகவே இருந்த இந்த புதிருக்கு இப்போது ஆராய்ச்சியாளர்கள் விடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதலில் 51 புதைப்படிவ உயிரினங்களையும் 29 உயிருள்ள உயிரினங்களையும் ஆய்வு செய்த பின்னர் 320 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த உயிரினங்கள் நீர், புகா, தோல் மற்றும் நீரிழப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டன என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் நீரிலிருந்து பிரிந்து நிலத்தில் வாழும் தன்மையை அவை வளர்த்து கொண்டன என்பதும் தெரிய வந்திருக்கிறது.
1: ஆமாம், நான் கேட்டதற்கும் நீர் சொன்னதற்கும் என்ன சம்பந்தம்?
0: நான் சொன்னதை சற்று திருப்பி பாருங்கள். அது மட்டுமல்ல, பல பல்லிகள் மற்றும் பாம்புகள் குட்டி என்னும் தன்மையிலிருந்து முட்டையிடும் தன்மைக்கு மாறியிருக்கின்றன. கோழியின் மூதாதைய உயிரினமும் குட்டி என்னும் தன்மையிலிருந்து முட்டையிடும் தன்மைக்கு மாறியுள்ளது. இதன் மூலம் முட்டையோடு உருவாக ஓவிசலிடின் 17-OC-17 என்ற புரதம் தேவை. இந்த புரதம் கோழியின் கருப்பையில் உள்ளது. இதனால் கோழிதான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும், அதன் பிறகுதான் முட்டை வந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது வந்திருக்கின்றனர். இந்த முடிவுகளை ஒரு அறிவியல் நாளிதழில் வெளியிட்டும் இருக்கிறார்கள்.
1: அற்புதமான விளக்கம், அருமையான விளக்கம். எப்படியோ தீர்வு கிடைக்காத ஒரு புதிருக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதை நாம் அந்த முட்டையை வைத்துக் கொண்டே கொண்டாடி விடுவோம். முட்டை குருமா, முட்டை வறுவல், முட்டை குழம்பு, முட்டை ஆம்லேட், முட்டை பிரியாணி என்று தயார் செய்ய கூறிவிடுங்கள். இந்த வாரம் நமக்கு முட்டை வாரம்.
0: ஆஹா மன்னா, நன்றி. தாங்கள் குருகுலத்தில் தேர்வில் முட்டை மார்க் எடுத்தது நினைவு கூறும் விதமாக கடந்த ஆண்டு ஒரு விழா கொண்டாடினோமே, அதற்கு பிறகு முட்டை வைத்து இப்போதுதான் இப்படி விழா எடுக்க போகிறோம் என நினைக்கிறேன்.
1: குருகுலத்தில் நீர் என்னோடு படிக்கும் போது கணித தேர்வில் என்னோடு சேர்ந்து முட்டை மார்க் வாங்கினீர் என்பதை மறந்து விட வேண்டாம்.
0: மன்னா, இப்போது இந்த ராஜ ரகசியங்களை எதற்கு முன்னா கசி விடுகிறேன். முட்டை வாரத்தை சூப்பராக கொண்டாடி விடுவோம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: அழகான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்துல ஆரம்பமாகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. நாகர்கோவில் கே கே மக்களை மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி பண்பலை 102 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும்
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. ஆமாங்க, இன்னைக்கு சூப்பர் ஹிட் பாடல்கள் நிகழ்ச்சியில வரப்போகுது. இன்னைக்கு 4th Saturday, நிறைய பேர் வந்து ஹாலிடே, அதனால தூங்குவோம் தூங்கிறாதீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அத்தப்பூ கோலம் எல்லாம் போடுவாங்க, அதனால சீக்கிரமா எழுந்திரிச்சு அதெல்லாம் பாருங்க. ஓணம் வந்தாச்சு அப்படிங்கறனால ஓணத்தை ரிலேட் பண்ணி தாங்க இன்னைக்கு பொது அறிவிக்கையில் முதல்ல வரப்போகுது. என்னன்னா, உலக புகழ் பெற்ற பாம்பு படகு போட்டி நேரு ட்ரோபி போட் ரேஸ் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? மறுபடியும் ஒரு முறை கூட கேள்வியை சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக புகழ்பெற்ற பாம்பு படகு போட்டியான நேரு ட்ரோபி போட் ரேஸ் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுபோல நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இன்னைக்கு மெட்ராஸ் டே, நம்ம தலைநகர் உருவான நாள் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க, பேர் வச்ச நாள் செலிப்ரேட் பண்றாங்க.

ஆனால உங்களுக்காக வந்து மெட்ராஸ் படத்துல இருந்து சந்தோஷ் நாராயண் இசையில, கபிலன் வரிகள்ல, ஹரிஹரசுதன் மீனாட்சி குழுவினர் பாடியிருக்கும் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி 101.01. இது தென் குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV, மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
10: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: வெஸ்பா ஏப்ரல்லா இருசக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
7: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
8: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AAN, டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
7: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
8: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555-0055-004.
9: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
10: பைக்கு, ஸ்கூட்டர், புல்லட் அப்படின்னு நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம டைமை செக் பண்ணிக்கலாங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் இப்போ காலை மணி 7:44. ஏன் டூ வீலரை போகிற அவங்கள மட்டுமே நம்ம வந்து டைமை செக் பண்ண சொன்னோம் அப்படின்னா, ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பின்னாடி இருக்கிறவங்களையும் ஹெல்மெட் போட சொல்லுங்க. ஏன்னா 15th பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற நம்ம மாவட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சேஃபாக இருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. இது எங்கேயுமே போதும் என்றென்றும் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம FM. இது பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடலாம். உலக புகழ்பெற்ற பாம்பு படகு போட்டி நேரு டிராபி போட் ரேஸ் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் 1954. 1952 கேரளம் மாநிலம் ஆலப்புழாவின் புன்னமடா ஏரியில நடந்த பாம்பு படகு போட்டிய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு திட்டமிடாம, பிளான் பண்ணாம போய் பார்க்க, பரிசு கொடுக்க அவருடைய பெயரிலேயே அதிகாரப்பூர்வமா இந்த போட்டி 1954 முதல் நடத்தப்பட்டு கோப்பையும் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருதுங்க. 100 அடி, அதாவது 100 அடிக்கு மேல நீளமான பிரம்மாண்டமான சுண்டன் வள்ளம் படகுகள்ல 100 முதல் 150க்கு அதிகமான துடுப்பு வீரர்கள் சேர்ந்து படகை ஓட்டுவாங்க. இது வெறும் போட்டி இல்லைங்க, கேரள மக்களின் பாரம்பரியம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான திருவிழா. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியின் பதில் ஒரு முறை கூட. உலக புகழ்பெற்ற பாம்பு படகு போட்டி நேரு டிராபி போட் ரேஸ் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 1954. கேள்வியின் பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இன்றைய நாளின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது நம்ம FM.
11: இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி.
12: சென்னை தினம் இன்று.
11: 1639 தலைநகரமாகிய சென்னை தோற்றுவிக்கப்பட்டதாக கருதப்படும் கிபி 1639 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாளை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பெற்ற ஒரு சிறப்பு நாளாகும்.
12: வந்தவாசியை ஆண்ட தாமல் வெங்கடப்ப நாயக்கர், பூந்தமல்லியை ஆண்ட தாமல் ஐயப்ப நாயக்கர் ஆகிய சகோதரர்

0: தந்தை சென்னப்ப நாயக்கர் பெயரால் சென்னை என அழைக்கப்படுகிறது.
1: இந்திய எழுத்தாளர் ஹரிசங்கர் பர்சாய் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் சமூகத்தில் காணும் குறைகளை எள்ளல் வழியில் கூறும் கேலி எழுத்தாளராகவும் இருந்த ஹரிசங்கர் அவர்கள் 1922 இதே நாளில் பிறந்தார்.
1: இவரின் எள்ளல் நடை சமூகத்தின் யதார்த்த வாழ்வை வாசகர்களுக்கு எளிதாய் படம் பிடித்து காட்டக்கூடியதாய் இருக்கிறது.
0: இவரின் விக்லாங் ஷ்ரதா கா தௌர் என்ற கேலி சித்திரத்திற்காக இவர் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார்.
1: தமிழ், தெலுங்கு, கன்னடம் மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள பழம்பெரும் திரைப்பட இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா அவர்கள் 1927 இதே நாளில் பிறந்தார்.
0: தங்கமலை ரகசியம், தேடி வந்த செல்வம், சபாஷ் மீனா போன்றவை இவர் இசையமைத்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: தீரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் 1958 இதே நாளில் பிறந்தார்.
3: சொல்லாதே சொல்ல சொல்லாதே, தள்ளாதே தள்ளி செல்லாதே.
1: தென்னாப்பிரிக்காவில் இந்திய வணிகர்களுக்கு எதிராக காட்டப்படும் பாகுபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகாத்மா காந்தி அவர்கள் நட்டால் மாகாணத்தில் நட்டால் இந்திய காங்கிரஸ் அமைப்பை 1894 இதே நாளில் தொடங்கினார்.
0: 1932 இதே நாளில் பிபிசி தொலைக்காட்சி சேவையை முதன் முதலாக சோதித்தது. சோவியத் மொழியியலாளர் தமிழறிஞர் சீமோன் ருடின் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்காளம், மராட்டி போன்ற இந்திய மொழிகளை கற்றறிந்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ருடின் அவர்கள் ரஷ்யா தமிழ், தமிழ் ரஷ்யா அகராதிகளை உருவாக்கியவர்களுள் ஒருவராவார்.
0: இந்த அகராதியில் ஏறத்தாழ 46,000 சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன.
1: இவர் தமிழுக்காற்றிய தொண்டினை பாராட்டி தமிழ் எழுத்தாளர் சங்கம் இவருக்கு ஒரு பரிசினையும் சிறப்பு பதக்கத்தையும் வழங்கியுள்ளது.
0: இவர் 1973 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஏக்நாத் ராணடே அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஏக்நாத் ராணடே அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் போதனைகளால் கவரப்பட்டு 1972 கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேந்திரத்தை நிறுவினார்.
1: இளைஞர்களை நல்ல வழியில் வழிநடத்துவதாலும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையாலும் இந்தியாவை வலுவாக்க முடியும் என்று நம்பிய இவர் 1982 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய ஓவியர் சோபா சிங் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: சீக்கிய குருக்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய பணிகள் ஆகியவற்றை இவருடைய ஓவியங்கள் மையமாக கொண்டிருந்தன.
0: குருநானக் அவர்களின் 500th பிறந்த நாளை முன்னிட்டு இவர் வரைந்த உருவப்படம் குருநானக்கின் முகத்தை போலவே இருப்பதாக பெரும்பாலான மக்கள் நம்புகின்றனர்.
1: மேலும் இவர் பகத்சிங், மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி போன்ற தேசிய தலைவர்களின் எண்ணற்ற உருவப்படங்களையும் ஓவியமாக தீட்டியுள்ளார்.
0: இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதோடு ஏராளமான விருதுகளை பெற்றுள்ள இவர் 1986 இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
1: பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவருமான ஏ கே வீராசாமி அவர்கள் 2010 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: உன்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் நடித்தமைக்காக தேசிய விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி செய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
8: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான

0: சிறப்பு மருத்துவமனை,
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: டீ குடிச்சிட்டு இருந்தாலும், பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல வீட்டுல ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு இருந்தாலும், இப்ப டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:52. இணைஞ்சிருக்கிறது தென்குமரி தேனலை, இது குமரி FM 101, ஆகாஷ்வாணி நாகர்கோவில், இது நம்ம FM-ங்க. இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விளைபரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ ₹100, கத்திரிக்காய் சாதாரகம் 60, நாட்டு வெண்டைக்காய் 70, வெண்டைக்காய் பச்சை 60, நாட்டு தக்காளி 25, ஆப்பிள் தக்காளி 35, நாட்டு மிளகாய் 70, வடமிளகாய் 200, சீனி அவரைக்காய் 48, வெள்ளரிக்காய் 30, பாகற்காய் 70, இஞ்சி 200, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 55, பல்லாரி 70, கேரட் 90, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 80, முருங்கைக்காய் 10 எண்ணம் 50, சின்ன வெங்காயம் 80, பூசணி மற்றும் தடியங்காய் தலா 1 கிலோ ₹25, மரவள்ளி 40, புளி 140, புடலை 50, பீன்ஸ் 100, சவுச்சவ் 45, தட்டைப்பயிறு 50, பச்சை மாங்காய் 70, பீட்ரூட் 55, முள்ளங்கி 50, எலுமிச்சை 160, நார்த்தங்காய் 80, காலிஃபிளவர் 55, தேங்காய் குடுமியுடன் 63, குடுமையில்லாத தேங்காய் 65, வாழையிலை ஒரு பூட்டு ₹15, மல்லிக்கீரை 45, புதினா 70, பால் சேம்பு 85, வழுதலங்காய் 70, கோவைக்காய் 55, சுரக்காய் 20, காராமணி 50, ஒட்டுமாங்காய் ₹55, நூல்கோல் 75, நாடன் மிளகாய் ₹50 விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ ₹60, பப்பாளி 40, அன்னாசி 50, நெல்லிக்கனி ₹70 விற்பனையாகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 28.95 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 59.60 அடியாகவும், சிட்டார் 1 அணையில் 9.91 அடியாகவும், சிட்டார் 2 அணையில் 10 அடியாகவும், பொய்கை அணையில் 15.20 அடியாகவும், மாம்பழத்துறையாறு அணையில் 37.89 அடியாகவும் நீர்மட்டம் இருக்குங்க. இது தென்குமரி தேனலை, இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101, இது நம்ம FM-ங்க.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
6: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
7: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
12: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
13: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
2: எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101, இது நம்ம FM-ங்க. இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. இன்னைக்கு நம்ம FM-ல என்னென்ன லைவ் ஷோஸ் இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்தலாம். காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ இருக்கு. முற்பகல் 11:02 ஏக்ஸ்வரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதுல வந்து நான் ரசித்த ஓண திருவிழா அப்படின்னு சூப்பரான டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் நம்ம குட்டி சுட்டிஸ்கான சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 9:15 பவனி வரும் குமரி நிலா. இல்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல்கள் வந்து நீங்க கேட்கலாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம FM நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04652

அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோடு சேர்த்து 2620240 மற்றும் 2970722 அப்படிங்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பருக்கு சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசை அமைத்து அவரே பாடியிருக்கு. பிடி சார்பட பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: அப்படியே தென்குமரி தேனலையின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணங்கள் இனிதாக அமைய பண்பலையின் வாழ்த்துக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜே லிஜு. இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி நம்ம மெட்ராஸ் 387. நமது சென்னை நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
2: இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 22. சென்னை வாசிகளுக்கும் இந்த மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் டே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரு பேரு மொழின்னு எல்லாத்தையும் கடந்து யார் வந்தாலும் தன்னோட மடியில வச்சு தாங்குற ஒரு தாய் வீடுதான் நம்மளோட மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? 387 வருஷம். அதாவது 1639 ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் அவரோட தலைமை அதிகாரியான ஹான்ட்ரூ கோகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தின் தொடக்க புள்ளியா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் பரப்ப பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த விஜயநகர பேரரசின் குறுநில மன்னர்களான தமர்லா சகோதரர்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கின ஒரு நாள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தொடங்கின அந்த மண் காலப்போக்கில் பெரிய நகரமாகி இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கு நம்ம மெட்ராஸ். சரி, இன்னைக்கு நாம வழக்கமான வரலாறு மட்டும் பத்தி பேச போறதில்ல. நம்ம மெட்ராஸ பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் அரிதான கதைகளையும் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம ஊர் பேர்லயே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஊருக்கு மெட்ராஸ் அப்படின்னு பேர் வர காரணம், அந்த காலத்துல அந்த மணல் பகுதிக்கு

பக்கத்துல இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற கிராம பேர் தான். அதே போல இந்த நிலத்தை கொடுத்த தமர்லா வெங்கடாத்ரி நாயக்கர் அவங்களுடைய அப்பா சென்னப்ப நாயக்கர் நினைவாதான் சென்னப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பிரிட்டிஷ் கட்டின புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இருந்த பகுதி சென்னப்பட்டினம், தெற்கு பக்கம் இருந்த பகுதி மதராசப்பட்டினம். அப்புறம் காலப்போக்குல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம மெட்ராஸ் ஆச்சு. அப்புறம் 1996 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மெட்ராஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம மெரினா பீச் தான். உலகத்திலேயே இரண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை நம்ம மெரினா தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு காலத்துல இந்த மெரினா வெறும் சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லல்ல. 1880 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநரா இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் டஃப்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையோட அழக பார்த்து வியந்து பொதுமக்கள் எல்லாம் நடைப்பயிற்சிக்கு செய்ய நடைபாதை அமைச்சு மெரினா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மெரினா அப்படிங்கிறது ஒரு இத்தாலிய சொல். அதாவது மெரினா அப்படின்னா கடலோரம், கடற்கரையோரம் அப்படிங்கறது அர்த்தம். இனிமே நமக்கு யாரு மெரினான்னு என்ன மீனிங் கேட்டாலும் நம்ம இத ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆனா சுண்டல் பஜ்ஜி வாசனையோட நம்ம மெட்ராஸ் மக்கள் காத்தாட வந்து உட்கார்ற இந்த மெரினாவுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அழகான கதை இருக்குல்ல. இந்தியால முதன் முதலா உருவான பல விஷயங்களுக்கு நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. அதுல சில ஆச்சரியமான தகவல்களை பத்தி பாக்கலாம். லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது பழமையான மாநகராட்சி, அதாவது தி ஏன்சியன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம சென்னை மாநகராட்சி தான் 1687 இது உருவாக்கப்பட்டுச்சு. ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராயபுரம் ரயில் நிலையம் தாங்க. 1856 இது இயங்கிட்டு வருது. அதே போல இந்தியாவில முதன் முதலாம் ஆரம்பிக்கப்பட்ட ஷாப்பிங் மால் நம்ம அண்ணா சாலையில இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 பிரிட்டிஷ் காரங்க அதை கட்டிட்டாங்க. நம்ம ஊரு உயர் நீதிமன்ற கட்டிடம் இருக்கே, லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இந்தியாவிலேயே முதல் முதலா டிராம் வண்டி ஓடினதும், இந்தியாவிலேயே முதல் முதல்ல மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதும் நம்ம மெட்ராஸ்ல தான். இப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்னு பல விஷயங்களை கொடுத்த பெருமை நம்ம மெட்ராஸுக்கு தான் இருக்கு. இப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள்ல ரொம்பவே அரிதான வரலாற்று உண்மைகள் இருக்கு. 1815 ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற தம்போரா அப்படிங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சது. அதனால வெளியான சாம்பல் உலகம் முழுக்க சூரிய வெளிச்சத்தை மறைச்சு உலக காலநிலையை மாத்திருச்சு. அதனால 1815 1816 காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ்ல கோடை காலத்துல கூட உறைபனி அளவுக்கு பயங்கரமான குளுமை இருந்துச்சான். மெட்ராஸ்ல பனி பொழிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்களேன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது போலதான் முதல் உலக போர் நடந்தப்போ ஜெர்மனியோட எம்டன் அப்படிங்கிற போர் கப்பல் நம்ம மெட்ராஸ் துறைமுகம் மேலையும் உயர் நீதிமன்ற சுவர்கள் மேலையும் குண்டு வீசிச்சு. இந்தியாவில முதல் உலக போரால நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் நம்ம மெட்ராஸ் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ரொம்ப தைரியமா உஷாரா ஒரு பெரிய நபரா இருந்தா நம்ம என்ன கேக்குறோம், பெரிய எம்டன் நினைப்போம் அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த வார்த்தை இந்த வரலாற்று சம்பவத்துல இருந்துதான் நம்ம சென்னை பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. சென்னையோட முக்கிய அடையாளமே நம்ம கூவம் நதி தான். இன்னைக்கு கூவம் நதியை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல கூவம் நதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூவம் நதியில சுத்தமான குடிநீர் ஓடுச்சான். அதுல படகு போட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு. மெட்ராஸ் போட் கிளப் மூலமா கூவம் நதியில ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களும் படகு சவாரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூவத்துல கிடைச்ச மீன்களுக்கு அந்த காலத்துல ஒரு தனி மவுஸ் இருந்துச்சான். காலப்போக்குல நகரம் வளர வளர அந்த நதியோட தன்மை மாறி பாழாகிடுச்சு. ஆனா கூவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே தாங்க இருப்போம். மார்கழி மாசம் வந்தா மயிலாப்பூர்ல கேக்குற கர்நாடக சங்கீதமும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல கேக்குற மணி ஓசையும், ராயப்பேட்டை பெரிய மசூதியில தொழுகை குரலும், சாந்தோம் பேராலயத்தின் மணிச்சத்தமும் ஒன்னா சேர்ந்து இசைக்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவம் தான் நம்ம மெட்ராஸ். இங்க கலை அப்படின்னு பார்த்தா 1930 இந்தியாவிலேயே முதன் முதலா பல்கலைக்கழகத்துல இசைக்காக தனி இளங்கலை பட்டப்படிப்பை கொண்டு வந்தது நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான். அப்படியே திரையுலகம் பக்கம் வந்தா தென்னிந்திய திரைப்பட உலகத்தோட தலைநகரமா விளங்கின நம்ம கோடம்பாக்கம் தான். ஹாலிவுட் பாணியில கோடம்பாக்கத்தை கோலிவுட்னு நம்ம பெருமையா சொல்றோம். எஸ் எஸ் வாசன், மெய்யப்ப செட்டியார் காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், சாய் அபயங்கர் காலம் வரைக்கும் உலகத்துக்கே இசையையும் சினிமாவையும் விருந்தளிச்ச மண் இது.
அது மட்டுமா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சேப்பாக்கம் மைதானம் ஒரு கோவில் மாதிரி. இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் மைதானங்கள்ல சேப்பாக்கமும் ஒண்ணு. அங்க சிஎஸ்க்கும் தோனிக்கும் கிடைக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது மெட்ராஸ்

0: மக்களோட உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு சிறந்த உதாரணம். மெட்ராஸ பத்தி பேசிட்டு சில உணவுகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? காலையில சுட சுட இட்லி, ஃபில்டர் காஃபி, மத்தியான ஆனா அன்னபூர்ணா, பொன்னி அரிசி சோறு, இல்லனா மெட்ராஸ் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆனா பாரிமுனை சவுகார்பேட்ல இருக்கிற நொறுக்கு தீனிகள், ராத்திரி ஆனா தள்ளுவண்டி கடை மெட்ராஸ் தோசை வடகரி, இப்படி சென்னை உணவுக்குன்னு ஒரு தனி சுவையே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி நொற தள்ளும் போதே வர வாசம் இருக்கே, அது உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. மெட்ராஸ்ங்கிறது வெறும் கட்டடங்களோ சாலைகளோ மட்டும் இல்லங்க, அது முழுக்க முழுக்க மனிதர்களால் சூழப்பட்ட இடம். ஆட்டோ அண்ணா எங்க போனோம் தம்பி அப்படின்னு கேக்குற அந்த உரிமை, பேருந்து நடத்தினர் கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்ற அந்த பேச்சு, மழை வந்தா சாதி மதம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து உதவுற அந்த சென்னை மக்களோட அன்பு இருக்கே, அதுதாங்க மெட்ராஸோட உண்மையான பலம். சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளமாகட்டும், கோவிட் பெருந்தொற்று காலங்கள் ஆகட்டும், சென்னை மீண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சது இந்த மக்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காலங்கள் மாறலாம், மெட்ராஸ் சென்னையா கூட ஆகலாம், பழமையான ஆட்டோக்கள் போய் இன்னைக்கு மெட்ரோ ரயில்கள் கூட வரலாம், ஆனா இந்த ஊரோட ஆன்மாவும் இந்த மக்களோட அன்பும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இந்த மெட்ராஸ் மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிந்திய வேர்வைக்கு மதிப்பளிக்க கூடிய மண் இது. கனவுகளோட வர யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்புனதே இல்லை இந்த மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் பிறந்த நாள்ல இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்க, நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்க, நெகிழி இல்லாம அதாவது பிளாஸ்டிக் இல்லாத மெட்ராஸை உருவாக்க நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்போம். உலகத்துல எத்தனையோ ஊரை பார்த்தாலும் நம்ம வீதியில நடக்கிற அந்த சுகம் இருக்கே அது ரொம்பவே அலாதியானது. கோடி ஊர்கள் கோலமிடுற இந்த உலக வரைபடத்துல நம்ம மெட்ராஸுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. நம்ம அன்பான மெட்ராஸுக்கும் நம்ம சென்னைக்கும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்வோம்.
1: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 8:10 உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மே மாதம் பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் நாட் கம்பல்ஷன் பட் அ கமிட்மெண்ட் அண்ட் கன்விக்ஷன் ஃபார் கவர்மெண்ட். அசர்ட்ஸ் இட்ஸ் பாலிசிஸ் ஆர் ப்ரோ பீப்புள், ப்ரோ க்ரோத் அண்ட் ப்ரோ டெவலப்மெண்ட். Home Minister Amit Shah hails West Bengal government for handing over 1129 acres of land to BSF and SSB for India-Bangladesh border fencing within 45 days of coming to power. India and Nepal reaffirm commitment to strengthen bilateral cooperation in border management and security. BRICS tourism ministers adopt Jaipur declaration focusing on sustainable tourism, AI integration and seamless travel. Indian women's doubles pair of Treza Jolly and Gayatri Gopichand to take on top seed Chinese duo in semi-finals of BWF World Championships in Delhi. And in Hockey World Cup, Indian men's team to begin their second stage campaign against hosts Netherlands at Amstelveen this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said that reforms are not a compulsion but a commitment and conviction for his government, and that its policies are pro-people, pro-growth and pro-development. Addressing the Economic Times World Leaders Forum in New Delhi last evening, Mr. Modi said his government has created a clear roadmap for reforms, with the primary focus being on reforms at the governance level. He said India is undertaking next generation reforms at the policy level to secure the country's future.
1: हमने रिफॉर्म्स को लेकर एक

0: tech and make lives easier. A top front page headline in Hindustan Times states, biggest El Nino in over a century to dial up global heat and could push 2027 as the hottest year ever recorded globally. Apple and Google are set to deepen their manufacturing presence in India, reports Financial Express. And finally, all the dailies have covered the news of passing away of veteran actress Saukar Janki, the versatile face of Southern cinema at the age of 94. She started as a drama artist in All India Radio and went on to captivate viewers in Tamil, Telugu and Kannada films. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says reforms are not compulsion but a commitment and conviction for government, asserts its policies are pro-people, pro-growth and pro-development. Home Minister Amit Shah hails West Bengal government for handing over 1,129 acres of land to BSF and SSB for India-Bangladesh border fencing within 45 days of coming to power. India and Nepal reaffirm commitment to strengthen bilateral cooperation in border management and security. BRICS tourism ministers adopt Jaipur declaration, focusing on sustainable tourism, AI integration and seamless travel. Indian women's doubles pair of Treza Jolly and Gayatri Gopichand to take on top seed Chinese duo in semi-finals of BWF World Championships in Delhi. And in Hockey World Cup, Indian men's team to begin their second stage campaign against hosts Netherlands at Amstel Wynn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
4: நேரம் இப்போ காலை மணி 8:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் மூச்சு, ஊரெல்லாம் இதை பத்தி தாங்க பேச்சு. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யாருன்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணும்னா காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன்னார் சொன்னார். அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட போய் நான் இன்றைக்கி இங்கே தங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான், இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம்னா. நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சதான்னு கேட்பேன். அதுக்கு அவன் இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருபோதும் அவனுடைய நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருந்தான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய இரண்டாவது குரு ஒரு நாய். ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்ற பார்த்தது. அதோட நிழல் ஆற்றுல தெரிஞ்சுது, அதை பார்த்து பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது, அதை பார்த்து குறைச்சிது, திரும்பி ஓடிச்சு. ஆனாலும் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. இப்படி சில தடவை பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணீரில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து

0: எனக்கு கிடைச்சிது. என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தி நீயாவே கொளுத்துனியான்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சி விட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியிலேயே சுக்கு நூறாச்சு. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னாருக்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துருக்குறாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டேன். நாம யாருகிட்டையும் வாலாட்டப்படாதுங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை மணி 8:35. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. அன்றும் இன்றும் என்றும் இது நம்ம எஃப்எம்ங்க. முத்தமுத்தா மூணு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கேளுங்க.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
6: குட் மார்னிங் நேயர்களே,
5: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
6: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை அரல். அரல் அப்படின்னா ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய கரும் மணல தான் அரல் அப்படின்னு சொல்றாங்க.
4: இதற்கு உதாரணமா அரல் போல் கூந்தல் அப்படின்னு சங்ககால புலவர்கள் பெண்களின் நீண்ட கூந்தலை வர்ணிக்கும் போது ஒரு உவமையை பயன்படுத்திருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆற்றுப்படுகையில் கிடக்கும் கரும் மணல் போன்ற கூந்தல் அப்படின்னு அர்த்தம்.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் flabbergast, flabbergast flabbergast அப்படின்னா ஷாக் கிரேட்லி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வைத்து சில நொடிகள் அப்படி ஷாக் ஆகி நிக்க வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த flabbergast அப்படிங்கிற வேர்டை நாம யூஸ் பண்ணலாம்.
6: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Her sudden announcement left everyone flabbergasted. அவளுடைய திடீர் அறிவிப்பு எல்லாரையும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம்.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: நாம ரொம்ப டயர்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கை விரல்கள் எல்லாம் மடக்கி சொடக்க போடுவோம். அதே மாதிரி கால் ரொம்ப வலிச்சுது அப்படின்னா யாரையாவது காலை பிடிச்சு விட சொல்லிட்டு அந்த கால் விரல்களை சொடுக்கு எடுக்க சொல்லுவோம் இல்லையா. அந்த சொடுக்கு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் எதனால வருது? ஒருவேளை எலும்புகள் தேஞ்சி எலும்புகள் உடையறதுனால இந்த சத்தம் வருதா, இல்ல எதனால இந்த சத்தம் வருது, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
4: அதாவது நம்ம கை விரல் மூட்டுக்கள் எல்லாம் இணையக்கூடிய இடத்துல அந்த ஜாயின்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உராய்வு இல்லாம லாவகமா இயங்குறது சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவ பசை இருக்குதான். நாம விரலை பிடிச்சு இழுக்கும் போதோ அல்லது மடக்கி சொடுக்கு எடுக்கும் போதோ மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி வந்து டக்குன்னு அதிகமாகுது. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர் உடனே குறையுது. சோ இந்த சினோவியல் ஃப்ளூயிட்ல கரைஞ்சிருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சின்ன சின்ன குமிழிகளா மாறுது. நாம தொடர்ந்து அழுத்தும் போது அந்த நைட்ரஜன் குமிழி படார்னு வெடிச்சு செதறது. அந்த குமிழி வெடிக்கிற சத்தம் தான் நமக்கு சொடுக்கு சத்தமா வெளியில கேக்குது.
6: ஒரு முறை சொடுக்கு எடுத்தா ஏன் மறுபடியும் உடனே சொடுக்கு எடுக்க முடியறது இல்ல அப்படிங்கறத என்னைக்காவது நம்ம யோசிச்சு பாத்திருக்கோமா? அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? சொடுக்கு எடுத்த பிறகு அந்த நைட்ரஜன் வாயு மீண்டும் அந்த திரவத்துல போய் முழுசா கரையறதுக்கு

0: குறைஞ்சது 15 to 20 minutes ஆகுமா. அது வரைக்கும் என்னதான் நாம விரலை மடக்கினாலும் சத்தம் வரவே வராது. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இது கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹில்ஸ் கொதுகலம் கொண்டாட்டம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதி

0: நவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
4: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV, மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
8: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, இது KK எக்ஸ்பிரஸ் ஃபிலிம் ஹில்ஸ் கொதகலம் கொண்டாட்டம்.

0: ரிஹர்சல் இதுவரை வந்தவை மன்மதன் அன்பு, வேங்கை, வேலாயுதம் மற்றும் வேதாளம் பட பாடல்கள்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. ஆரம்பமாகிறது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது ஹிந்தி திரைப்படமான ஆன் பர்ன்.

0: ஜெயா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். பூக்களும் இல்ல, வண்ணத்து பூச்சியும் இல்ல, தனிமையில தவிக்கும் மனசுக்கு காதல் துணையாக வர வேண்டும் அப்படின்னு ஏக்கமான ஆழமான வரிகளோட ஆசா போஸ்லி மற்றும் முகமது ரஃபியோட குரல்ல வருகிறது ஆர்டி திரைப்பட பாடல். கேட்கலாமா?
5: நான் பவதானா கோயில் அகேலா ஹூ மே தெரா புல்புல்,

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
5: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: வெஸ்பா, ஏப்ரல்லா இருசக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
5: உடனடி டெலிவரி,
6: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
5: தொடர்புக்கு
6: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
7: நேரம் 9:12. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள். காதலியோட அழகையும் அவளை நீர்ல காண வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தையும் அழகான மலையாள வரிகளில் செல்லும் பாடல் தான் இந்த பாடல். சித்தார்த் மேனனோட குரல்ல, கோபி சுந்தரோட இசையில, சந்தோஷ் வர்மாவோட வரிகளில் கேட்கலாமா பெங்களூர் டேஸ்?

0: பாஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாஞ்சஸ்

0: ஃபேமிலி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேரம் 9:18 மேடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள். வாழ்க்கை எங்கே செல்கிறது, பாதை எது என்று தனிமையான பயணத்தை தத்துவமாக செல்லும் அழகான கன்னட பாடல் கேட்கலாமா? பிபி ஸ்ரீனிவாஸ் குரல்ல, உபேந்திரகுமாரியோட இசையில, ஆரன் ஜெயகோபாலோட வரிகளில், சிப்பாய் ராமு திரைப்படத்திலிருந்து பால்க் வருகிறது. ஸ்டீடன் குமரிப்பம் 101.

0: அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன் அந்த லோன்லயே
1: இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும்.
0: நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு.
1: நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான்வாணி நிகழ்ச்சியில் தீவிரப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம். பன்மொழி பாடல்கள்ல நிறைவா வருகிறது என்ன பாடல் கேட்கலாமா? நிலவோட அழகையும் காதலின் மென்மையும் இணைத்து ரசிக்க வைக்கும் இனிமையான மெலடி தான் இது. கே ஜே ஏஸ்தாஸ் குரல்ல ஓ என் வி குப்ரப்பினோட வரிகள்ல மோகன் சித்தாரோட இசையில வருகிறது காவடி ஆட்டம்.

இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா.

மொழிகள் வேறாக இருந்தாலும் இசை சொல்லும் உணர்வு ஒன்றுதாங்க. பல மொழி பாடல்களோட பயணித்த இந்த இனிய நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அழகான இசை பயணத்தில் சந்திக்கலாம்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலே இது உங்க குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: இசையோடு என்றுமே எப்போதும் குமரி பண்பலை 101. நேரம் 9:31. இனி கேட்போம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படிப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள 2 கப்பல்களில் பணிபுரியும் 22 இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25 நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திரேசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: குட் மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
7: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை மணி 10:02.
6: ஆமாங்க, சுறுசுறுப்பான விறுவிறுப்பான கேள்விகளோட ஆரம்பமாயாச்சு நம்ம சவாலி சமாளி கேம் ஷோ.
7: ஹாய் கே கே மக்களை மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலி சமாளி கேம் ஷோல லைவ்ல உங்க கூட பேச விளையாட சைன் இன் பண்றோம்.
6: RJ TJ Nixline,
7: RJ J Liju.

0: to the club.
1: வழக்கமா நம்ம ரூல்ஸ் சொல்லிடுவோம், அந்த மாதிரி இந்த தடவை ரூல்ஸ் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா?
2: கண்டிப்பா. நம்ம கேம் ஷோல மூணு ரூல்ஸ் மெயினா ஃபாலோ பண்றோம். என்னலாம் அப்படின்னா, மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் கலந்து கொள்ள முடியும், எல்லா நேயர்களோடும் வாய்ப்பை பகிர்ந்து கொள்ளும். அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க போன்ல பேசும்போது ஸ்பீக்கர் போடாம போன்ல எங்க கூட பேசணும், வானொலி அளவை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு.
1: ஆமாங்க.
2: மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ரூல்ஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இடையில வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க கூடாது.
1: அதேதாங்க. இனி இப்ப நம்ம வந்து ஒரிஜினலான மூணு ரவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா,
2: தனியே
1: தனந்தனியே. இந்த ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு செட் ஆஃப் நான்கு வார்த்தைகள் வந்து கொடுத்துருவோம். அதுல ஒரு வார்த்தை மட்டும் தனியா இருக்கும். அது ஏன் தனிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க போலாம் தேர்ட்
3: ரவுண்ட்.
2: ஆமாங்க, ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் சங்கிலி பொங்கலி கதவு தர. இதில் உங்களுக்காக 10 மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வெயிட்டிங்கில் இருக்கு. அதில் வர டாஸ்கை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாஸ் நீங்கள் தான் பாஸ். அந்த பாக்ஸ் ஓபன் ஆகணும் அப்படின்னா, நீங்க ஜி பூம் பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்
1: சொன்னா அதை சொல்லணும். முதல்ல சொன்னாதான் பாக்ஸே ஓபன் ஆகும். இப்ப இன்னொன்னையும் சொல்லணும். எப்படின்னா, போன் நம்பர் சொல்லணும். அப்பதானே லைன் பிடிச்சு வர முடியும். அதனால போன் நம்பர் சொல்லிடலாம். நீங்க ஷோல வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர்ஸ் 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பினாக 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039. ஆஹா, லைன் அப்ல வந்துட்டாங்க. விளையாடுறதுக்கு போட்டியாளர்கள் போயிடலாமா?
2: யா கண்டிப்பா. இணைப்பில் வரும் முதல் நேர் யாருங்கன்னு சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: ஒப்பனையாளர்,
4: நன்றி.
1: பரவாயில்லங்க, இந்த ரவுண்ட் வந்தாங்க. ஆமா, அடுத்தது யார் பேச போறாங்க அப்படின்னு கேக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள வந்து நம்பர்ஸ் இன்னொரு முறை வந்து ஞாபகப்படுத்தி இல்லாமா?
2: கண்டிப்பா, நம்பர்ஸ் ஒரு கூட நேர்களுக்காக சொல்லிருங்க, அவங்க அப்படியே வந்துருவாங்க. நம்பர்ஸ் டயல் பண்ணி
1: 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பினா 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம், ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா.
5: நாகர்கோவில்
6: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: தென்
8: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
10: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி.

0: விற்பனை
1: வெஸ்பா ஏப்ரல் இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம் குறைந்த வட்டி
0: உடனடி டெலிவரி
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்
0: தொடர்புக்கு
1: சூர்யா டூர்ஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம் மொபைல் நம்பர் 9442104329
2: Pontius Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitha sigichai muraigal ore idathil
3: Ungal idayathai maaridipilirundhu paadhigaathida Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker pondra seechigalukku Pontius Super Speciality Hospital
4: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
5: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ 1-800-420-2233
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் அனுபவமிக்க மருத்துவர்கள் அக்கறையுடன் கூடிய சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில்
7: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமடம் நாகர்கோவில் 233066
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள் பீரோ கட்டில் டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா
11: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின
10: எப்படி தெரியும்
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி
12: சரி சரி சரி சரி சரி
13: தட்ஸ் ரைட்
12: அப்போதும் சரி இப்போதும் சரி

0: அங்கோ.
1: That's right.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சவாலி சமாளி கேம் ஷோ. நம்ம இணைப்புல வர அடுத்த நேரம் சந்திக்க முடியும். இது வணக்கம். வணக்கம் சொல்லும் நேர் யாருங்க? கனிஷ்கா. ஓகே, முதல் ரவுண்ட் பேரலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் அரிசி,
11: அரிசி,
10: உளுந்து,
11: உளுந்து,
10: பருப்பு,
11: பருப்பு,
10: சர்க்கரை,
11: சர்க்கரை,
10: பாயாசம்,
11: பாயாசம்,
10: பருப்பு,
11: ரிட்டி,
10: பருப்பு பாயாசம்,
11: பருப்பு பாயாசம்,
10: உளுந்து,
11: ரிட்டி,
10: உளுந்து,
11: ரிட்டி,
10: பருப்பு. சர்க்கரை,
11: ரிட்டி,
10: அவ்வளவுதாங்க. வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அப்படியே செகண்ட் ரவுண்ட் போக போறோம்.
12: ஆமா, செகண்ட் ரவுண்ட் போலாமா?
11: போலாம்.
12: சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஸ்பெஷலா கேட்க போறோம். ஓகே, சத்யா, பாயசம், பிரதமன், போன ஊஞ்சா, நாலு வார்த்தை இருக்கு. ஒண்ணு மட்டும் தனியா இருக்கு, கண்டுபிடிங்க பாக்கலாம். ரொம்ப ஈஸி. சத்யா இல்லங்க, சொன்னது சத்யா. சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி. சரிங்களா, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பாக்கலாம். தேங்க்யூ.
13: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
14: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க

0: பரீட்சையினா பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: சமாளி கேம் ஷோல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா
5: சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொன்னது வந்து சத்யா பாயசம் பிரதமன் ஓண ஊஞ்சல். இது வந்து பாயசம் அப்படிங்கறது நம்ம தமிழ்நாட்டுல சொல்லக்கூடியது, சரிங்களா? சத்யா பிரதமன் ஓண ஊஞ்சல் எல்லாம் கேரளத்துல அதுவும் ஓண பெஸ்டிவல்ல சொல்றதாக்கும். சரி, அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: லட்சுமி கிருஷ்ணன்.
4: லட்சுமிமா, கிருஷ்ணபுரத்துல கிருஷ்ணன் கோயில்ல இருந்து பேசுறீங்க.
5: ஆஹா, சரி பரவாயில்ல. அவங்க அடுத்த கேம் ஷோல சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாமா?
4: பேசலாமே. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க,
5: எங்க இருந்து பேசுறீங்க? என்னமா? கனிஷ்காவா?
4: ஓகே, உங்க வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணிடலாமா? என்ன படிக்கிறீங்க கனிஷ்கா?
5: என்னமா?
4: செகண்ட் படிக்கிறீங்களா? உங்க ஊர் எது? உங்க ஊர் எதுமா?
5: ஊர் என்ன? ஊர் உங்க ஊரு, ஊர் பேர் என்ன? என்னமா? ஆஹா, சரி,
4: ஓகே.
5: உங்களுக்கான போயிடலாமா? வார்த்தைகள் உங்களுக்காக வருது. குதிரை, காளை, குதிரை, கழுதை, வரிப்புலி, வரிப்புலி, குதிரை,
7: பசுமாடு,
5: காட்டெருமை,
7: வரையாடு.
5: அவ்வளோதான், சூப்பரா சொல்லி ஜெயிச்சு நீங்க செகண்ட் ரவுண்ட் போறீங்க. சரி, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கான வார்த்தைகள் இப்ப ஆர்ஜே சார் சொல்லுவாரு.
4: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லவா?
7: சரி,
4: ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, 109, 99, 129, 130. அம்மா பிள்ளைக்கு கரெக்டா சொல்லி தந்துருவாங்க நினைக்கிறேன். பக்கத்துல இருந்து
5: இப்படி ஒரு க்ளூ வேற கொடுத்து. இல்ல, நம்ம இன்னொரு க்வெஸ்சன் கேப்போமா தங்கம்?
4: சரி, அது சரி. ஓகே,
5: சரி, இன்னொரு க்வெஸ்சன் கேட்டுருவோமா? ரெடியா? உங்களுக்கான வார்த்தைகள் ஏ, பி, 10, சி. இந்த நாள்ல எது தனிச்சிருக்கு?
4: சரி, ஓகேமா, நல்லா முயற்சி பண்ணீங்க. உங்களுக்காக ரெண்டு க்வெஸ்சன் தண்ணுவோம், ரெண்டுமே தப்பா சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் சந்திக்கலாம், ஓகேவா?
5: ஓகே,
4: நல்ல முயற்சி, சூப்பர், தேங்க்யூ,
5: தேங்க்யூ. ஆஹா, பரவாயில்ல. குட்டி குழந்தை அப்படின்னாலும் நல்லா ஸ்போர்ட்டிவா வந்து பங்கேற்றாங்க. இதே ஸ்போர்ட்டிவ்னஸ் நம்ம நேயர்களுக்கு இருக்கணும். பாருங்க, திரும்ப வந்து எனக்கு க்ளூ கொடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எதுவுமே கேட்கல பாருங்க.
4: சமத்து அப்படிங்கறதுனால
5: சரி, இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல வந்து ஒரு லைவ் ஷோ இருக்கு. 11:15 என்ன டாபிக் வருது அப்படின்னு சொல்லலாமா? குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி இருக்கு.
4: இன்னைக்கு வரும்போதே நிறைய இடங்கள்ல கலர்ஃபுல்லா கோலங்கள்லாம் நம்ம குமரியிலேயே போட தொடங்கிட்டாங்க.
5: அதை சொல்லுங்க.
4: நிறைய வீடுகள் ஃப்ரண்ட்ல நிறைய மலர்களால் அலங்கரிக்க தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியிலும் அதுதான் வருகிறது. நான் ரசித்த ஓண திருவிழா நேரலை நிகழ்ச்சி, நேரலையில் பங்கேற்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 04652 அப்படிங்கிற போன் நம்பரோடு 2602240 எண்டெனிலோ 2907722 எண்டெனிலோ அழைக்கலாம். அல்லது 8903252

0: 7039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களோட
1: அப்படியே நேர் வராங்க அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம் சவாலி, சமாளி யாருங்கிட்டு பேசுறீங்க? ஹலோ, எப்படின்னு சொல்றது யாருங்க? பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. சரி, பேருங்க? ஜோவிஸ் அப்படின்னு சொல்லாமா நம்ம? சரி, போலாமா? உங்களுக்கான வார்த்தைகள் புலி, கரடி, சிங்கம், புலி, கரடி,
2: ரிபீட்,
1: யானை,
2: யானை,
1: வரி குதிரை,

0: யானை,
1: வரி குதிரை,
0: வரி குதிரை,
1: கழுதை,
0: கழுதை,
1: காளை,
0: காளை,
1: யானை,
0: ரிபீட்,
1: குதிரை,
0: ரிபீட்,
1: காட்டெருமை,
0: காட்டெருமை.
1: அவ்வளவுதான் சொல்லுவோம். சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க, அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லவா? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, ரப்பர் பந்து. இதுல எது டிஃபரெண்டா இருக்கு? ஆரஞ்சு, மாதுளை, ரப்பர் பந்து.
1: கேட்டீங்களா?
0: ரப்பர் பந்து.
2: ஏன் அது தனித்து இருக்கு?
1: சங்கிலி உங்களை கதவை தொர அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பத்துக்குள்ள நம்பர் ஒண்ணு சொல்லணும். சொல்லிட்டு ஜி பூம்பா சொன்னா அந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஒரு டாஸ்க் இருக்கும், அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேம் ஷோ வின்னர் ஆயிடுவீங்க. முன்னாடி அவங்க ஜி பூம்பா சொல்லிட்டதுனால இப்ப பாக்ஸ் டைரக்டாவே ஓபன் ஆகுது.
2: உங்களுக்காக வந்திருக்கிறது குட்டி ஸ்டோரி, ஓகேவா? நாங்க ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருப்போம், அத பாதியில நிப்பாட்டிடுவோம். அடுத்த கண்டினியூ பண்ணி நீங்க தான் சொல்லணும், சரியா?
0: சரி,
2: ஓகேவா? நீங்க இப்ப தூங்கி இருக்கீங்க.
1: தூங்கிட்டு இருக்கீங்க,
2: ஓகேவா? இப்ப உங்க கனவுல ஒரு சவுண்ட், எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழும்பி பார்த்தா மாவேலி மன்னர் வந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஓணம் திருவிழா, அதனால உங்களுக்கு 10 நாள் ஸ்கூல் விட, ஸ்கூல் லீவ் விட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஒரே சந்தோஷம், 10 நாள் ஸ்கூல் லீவ். என்ன பண்ண போறீங்க? ஸ்கூல் உங்களுக்கு லீவ் அப்படி சொல்லி என்னெல்லாம் விளையாடுவீங்க?
1: அப்படியே ஸ்டோரி மாதிரி டெவலப் பண்ணி சொல்லலாமா, கதை மாதிரி சொல்லலாமா? அப்புறம்
2: நல்லா நினைச்சு,
1: அப்புறம் அவ்வளவு
2: கூட போவீங்க.
1: ஓஹோ, சரி சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: இன்னைக்கு
1: குழந்தைகள் வந்து அதிகப்படியா வராங்க. குழந்தைகளுடைய பட்டாளம் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே சந்தோஷமா தான் இருக்கு. பாப்போம் அடுத்து யார் வராங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நீளம்,
1: அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட், சரிங்களா? செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
3: ஆமா மேடம்.
1: சினிமால இன்ட்ரெஸ்ட் உண்டா உங்களுக்கு?

0: பாப்பீங்களா?
1: அவ்வளவா இல்ல, ஆனாலும் சினிமா கேள்விதான் உங்களுக்கு வருது. சரிங்களா, சில திரைப்படங்கள் பெயர் இருக்கு, அதை வச்சு எது தனிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஜென்டில்மேன், இந்தியன், இந்தியன், ஜோடி, வேட்டையாடு, விளையாடு.
2: அசால்ட்டா சொல்லிடுறாங்க பாருங்க. இப்ப லட்சுமிமா
1: பாப்போம்.
0: ஜென்டில்மேன், இந்தியன்,
1: ஜோடி, அப்புறம் வேட்டையாடு, விளையாடு. இதுல வந்து ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை ஒதுக்கிட்டு தனியா இருக்கிறத பிக் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
0: எனக்கு கிளியரா கேட்கல. ஜென்டில்மேன், இந்தியன், இந்த ரெண்டு மட்டும் எனக்கு
1: புரியும். ஜோடி, வேட்டையாடு, விளையாடு.
0: ஜோடி மேடம்.
2: ஏன் ஜோடி?
0: அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, மீதி எல்லாம் வந்து நம்ம நாட்டுப்புறத்தை கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கும்.
1: நாட்டுப்புறத்தை சொல்றதா?
0: நாட்டுல நம்ம இந்தியன்
1: பரவாயில்ல. ஆனா
2: லவ் ஸ்டோரி வராதுங்கிறீங்க.
1: சரி, நல்ல ஒரு கெஸ்ஸா வந்து சொல்லிட்டாங்க. ஆனா நல்ல முயற்சி, ஆனா பதில் வந்து தவறு. அதனால அடுத்த கேம் ஷோல நம்ம பாக்கலாம். தேங்க்யூ, பை பை.
0: நன்றி மேடம்.
1: சரி, நம்ம ஆமா ஆன்சர் சொல்லிருவோமா? என்ன அப்படின்னா, வேட்டையாடு, விளையாடு. இது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்ததுங்க. மற்ற மூன்று வந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வெளிவந்த திரைப்படங்கள், ஜோடி, இந்தியன்,
2: ஜென்டில்மேன். நீங்க மியூசிக் வழியா வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம்.
1: ஆமா, நம்ம சொல்லிருக்கோம். அடுத்த நேரையும் பாத்துடலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: திக்கணங்கோட்டிலிருந்து வி. சுமன் நாயர். உங்களுக்கான வார்த்தைகள் போயிடலாமா?
3: கண்டிப்பா.
1: உங்களுக்கான வார்த்தைகள்,
2: நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும், உங்க வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணனும்.
1: சரி, வார்த்தைகள் வருது. வேகம்
2: சொல்லிட்டோம். வேகம்,
1: வேகம்,
3: வேகம்,
1: ஒலி,
3: ஒலி,
1: வேகம்,
3: வேகம்.
1: ஆஹா, வேகம் அப்படின்னு திரும்ப வந்ததுனால ரிப்பீட் சொல்லணும் சார். பரவாயில்ல, நல்லா முயற்சி. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, நன்றி.
2: ஓகே, நம்ம இப்ப நேரம் வந்து 10:27 ஆக போகுது. அதனால நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம் ஒரு பாடலோட.
1: ஆமா, இப்போ நேர்களுக்கான பாடல் வருது. ஆனா ஒரே ஒருத்தங்க ஜெயிச்சாங்களே, ஒரு குட்டி பாப்பா ஒருத்தங்க, அவங்க பேர் சொல்லிடலாமா?
2: எழுவிலிருந்து ஜோவி சிந்தனையே தான் இன்றைய நாளின் வெற்றியாளர். அவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் நிறைவான பாடலா ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளியில நாங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் வீக்கெண்டா என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றோம்.
2: ஆர்ஜி ஜெயிலி ஜூ.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: கடிதமும் கருத்தும்.
2: ஹாய், வணக்கம். என் அன்பான நேர்களே, மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க, மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்?
3: குமரி பண்பலை 101 இம்மாதம் 1ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ். 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:45 உலா வந்த 3-in-1 நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 3வது பகுதியான அறிவியல் ஆச்சரியங்களில் இரத்த வகை பிரிவில் உள்ள வியப்பான தகவல்கள் ஆச்சரியப்பட வைத்தன. தொகுத்தளித்த அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டுக்கள். அன்று முற்பகல் 11:05 உலா வந்த குமரி பண்பலையுடன் நேரலி நிகழ்வில் பள்ளி குறும்பும் பசுமை மாறா நினைவுகளும் என்ற தலைப்பில் தங்கள் எண்ணங்களில் தேங்கி கிடந்த நினைவுகளை நேயர்கள் அழகாக பசுமை மாறா நினைவுடன் பகிர்ந்து கொண்டார்கள். பெரும் பசுமை நினைவுகளுடன் வந்த நேயர்களிடமும் அவர்களின் குறும்புகளை வெளிக்கொணர்ந்து ரசிக்க வைத்த அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜனுக்கு பாராட்டுக்கள். அடுத்து நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். அன்று காலை 10 இடம்பெற்ற சவாலே சமாளி என்ற நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற்று அதில் மாற்றி மாற்றி வினா விடை சொல்லும் போது அருமையாக இருந்தது. மேலும் அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு பற்றி புற்றுநோய் நிபுணர் குமணன் அவர்களின் கருத்துக்கள் பயனுள்ளவையே. நன்றி. மேலும் அன்று மாலை 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர் கைவண்ணத்தில் ஓசை என்னும் தலைப்பில் அமைந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அறிவிப்பாளருக்கு நன்றி. அடுத்த நேயர் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:02 சவாலை சமாளி நிகழ்ச்சி கவனித்தேன். சவாலுடன் சாதனை நிகழ்த்திய சாமானியர்களின் திறமையை கண்டு வியந்தேன். வினோத நிகழ்வை திறமையுடனும் வழிநடத்தி சிறப்பித்த ஆர்ஜே ஜெபின் நிக்ஸ்லின் மற்றும் லிஜு ஆகியோருக்கும் குமரி பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து 8:30 இலக்கிய சோலையின் இலக்கிய சுடரில் சங்க பாடல்களின் மகடு பெண்ணிய முன்னிலை என்ற தலைப்பில் முனிவர் சு ஏஞ்சல் ஜேலட் ராணி அவர்கள் உரையாற்ற கேட்டபோது முக்கியமாக காக்கை கரைந்தால் விருந்தினர் வருவார், தலைவன் திரும்பி வருதல், வெண்சோறு கொடுத்து பலியிடுதல் போன்ற கருத்துக்களை முன்வைத்து தமிழர் பண்பாடு பாரம்பரிய வழிபாட்டினை உணர்த்திய பாங்கு மிகவும் பாராட்டுக்குரியது. மேலும் தேனமுது தொடரில் சங்க இலக்கியத்தில் நெய்தல் இன குழுக்கள் பற்றி முனைவர் பட்டம் ஆய்வாளர் பல சான்றுகளை குறிப்பாக சகடம் உமனர் குறித்து ஆராய்ந்து அளித்த விளக்கமும் என் மனதை ஆட்கொண்டது. மட்டுமல்ல தூத்தூர் மண்டலத்தில் ஒரு புறம் அமைந்துள்ளது அனந்த விக்டோரியா கால்வாய் என்பதும் இன்று நான் அறிந்த புதிய செய்தி. பகிர்ந்து உரைத்த சகாய சுசியுடன் உரையாடி தொகுத்தளித்த RR குமுதினி அவர்களுக்கும் நிலைய இயக்குநர் நவரத்ன ஆகியோருக்கும் குமரி பண்பலைக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இரணியல் பழனியாண்டி பிள்ளை. சமூக சீர்திருத்தவாதியான சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாள் பற்றிய செய்தி அன்று பிற்பகல் 1 வரும் செய்தி தெரியுமாவில் தெரிய முடிந்தது. நன்றி. எதிரே ஒரு பெண் இருப்பது போலவும் அவரை அழைத்து ஒரு செய்தி ஒன்றை சொல்லுவது போலவும் பாடல்களை பாடியதும் ஒரு இலக்கிய யுக்தி.

ஆகும். இதில் மகடு என்பது பெண்ணை குறிக்கும். அகநானூறு புறநானூறு இதை பற்றி குறிக்கிறது என்று அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பான இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடரில் சங்க பாடல்களில் மகடு முன்னிலை குறித்து வழங்கிய முனைவர் ஏஞ்சல் ஜெயலர் ராணி அவர்களுக்கு நன்றி. நெய்தல் நிலத்திலிருந்து உப்பு மீன் இரண்டும் அவசியம். சங்க இலக்கியத்தில் சகடம் என்ற மாட்டு வண்டி இருந்திருக்கிறது. உமணர்கள் உப்பை கொண்டு போவதற்கு இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை தேனமுது தொடரில் வழங்கிய படைப்பாளர் சகாய சுசி அவர்களின் நேர்முகம் அருமையாக இருந்தது. தொகுத்தளித்த அறிவிப்பாளர் அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. அன்று பிற்பகல் மணி 3 இடம்பெற்ற திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் ஓசை என்ற தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய மந்திரமூர்த்தி அவர்களுக்கும் பாராட்டுக்கள். பாடல்கள் யாவும் அழகாக இருந்தது. பாடல்களை அழகான முறையில் தொகுத்து வழங்கிய நிலைய அறிவிப்பாளருக்கு நன்றி. இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 2 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். திங்கள் நகர் ஞான பிரகாசம் இம்மாதம் 2 இரவு 7:25 இடம்பெற்ற உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வெள்ளுக்குறி முன்னோடி விவசாயி தாஸ் அவர்களிடம் நேரலையில் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் செவ்வாழை சாகுபடி குறித்து பல கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர், செவ்வாழை சாகுபடியின் பல்வேறு குணநலன்களை அறிய முடிந்தது. பயனுள்ள தகவல், தனது தோப்பில் தென்னைக்கு ஊடு பயிராக செவ்வாழை நடவு செய்து வரும் விவசாயம் தரமான கன்று தேர்வு, நடவு முறை, நீர்ப்பாய்ச்சுதல், உரம் போடும் தவணை முறைகள், பூச்சி தாக்குதலை தடுக்கும் முறைகள் போன்ற வேளாண்மை கருத்துக்களை அறிய முடிந்தது. தரமான நிகழ்ச்சியை வழங்கிய குமரி பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி. அடுத்த நேயர் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. அன்றைய நாள் காலை 10:15 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பேசுவது நான் பகுதியில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீர வரலாற்றை விவரித்த விதம் சுதந்திர போராட்ட உரையாகவே அமைந்து மனதை கவர்ந்தது. வீரர்களின் வீரத்தை போற்றுகிறேன். உரையாற்றிய மாணவி தீபாவை வாழ்த்துகிறேன். பண்பலைக்கு பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. மனம் விட்டு பேசணும், கொம்பின்றி கொடி படர முடியாது. வாழ்க்கையில் கொள்கை அவசியம். கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. குழந்தைகளிடமும் நாம் நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்தை 2 காலை 6:10 இடம்பெறும் எனைதானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்களின் கருத்து பாராட்டுக்குரியது, நன்றி. தொடர்ந்து அன்று முற்பகல் 10:03 இடம்பெற்ற இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இந்தியா சுதந்திரம் அடைய ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை அர்ப்பணித்தனர். இதை பற்றி கல்லூரி மாணவி பழவிளை எஸ் தீபா கூறிய கருத்து அத்தனையும் பாராட்டுக்குரியவை. நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிய ஸ்ரீ அனுஷா அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 3 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் அதே நாள் காலை 10:02 இடம்பெற்ற படிப்பும் பணியும் நிகழ்ச்சியின் தரவு தகவல்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் பாமரரும் கேட்டு படிப்பும் பணியும் பெற்று பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பயணிக்கும் பாதையாக வழிகாட்டுகிறது. பண்பலைக்கு பல வணக்கங்கள். தொகுத்து வழங்கி சிறப்பிக்கும் நிலைய அறிவிப்பாளர் ஜி எம் தர்ஷினி அனுஷா ஆகியோருக்கு பாராட்டுகள். அடுத்த கடிதம் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அகங்காரம் மனித தன்மையை இழக்க செய்கிறது. அகங்காரம் உள்ள மனிதனை உலகம் வெறுக்கிறது. அகங்காரம் என்பது நான் என்ற முனைப்பு, கர்வம் மற்றும் அகந்தை ஆகும். மேலும் அகங்காரம் மனிதனை துன்பத்திற்கும் தனிமைக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற கருத்தை ஒரு குட்டி கதை மூலமா நமக்கு விளக்கிய இம்மாதம் 3 காலை ஒலிபரப்பிய தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் உரையில் அழகாக சொல்லியிருந்தார், நன்றி. அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பாலை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க வேண்டும், பிறந்த குழந்தைக்கும் ஒரு நாளில் 10 அல்லது 12 முறை தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள் கூறியது பயனுள்ளவையே, பாராட்டுகள். அன்று பிற்பகல் 1 இடம்பெற்ற செய்தி தெரிமாவில் ஆடிப்பெருக்கு என்பது தமிழ் மாதமான 18 நாளில் தமிழ் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காவிரியில் நீர் பெருக்கெடு ஓடுவதை கொண்டாடும் ஒரு முக்கிய பாரம்பரிய பண்டிகையாகும். இதனை 18 என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் தொடங்கும் புதிய காரியங்கள் தொழில்கள் அனைத்தும் வாழ்வில் வளம் சேர்க்கும் அப்படின்னு ஆடிப்பெருக்கு நன்னாளில் கூறியது அருமை. அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். நேர்கள் அனுப்பும் குயில் பாட்டு என்பது பல வண்ணங்களை கொண்ட வாசமான மலர்களின் தொகுப்பு. மலர்களின் அழகு நறுமணம் யாவரையும் கவருகிறது. ஆகையால் நேர்கள் எழுதிய எல்லா குயில் பாட்டும் ஒரு சிறந்த புன்னகை மலர்கள். இந்த குயில் பாட்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் நேர்கள் மனதில் நீங்காத நினைவாகும். தொகுத்து வழங்கிய நிலைய அறிவிப்பாளர் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்த இயக்குநர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பாராட்டுகள். அடுத்த கடிதம் செட்டியார் மடம் மணிகண்டன். அன்று காலை 11:00 குமரி பண்பலை 101 இடம்பெற்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி மிகவும் அருமை, பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று
அன்று பிற்பகல் மணி

10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஆசை எப்படி அமைய வேண்டும், இதற்கு ஒவ்வொரு நேயர்கள் அவரவர் மனதில் உள்ள ஆசை எப்படி அமைய வேண்டும் என்று கூறியது அருமை. நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கு நன்றி. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். அன்று இரவு மணி 7:25 இடம்பெற்ற உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பல பயிர் சாகுபடி அனுபவத்தை பற்றி 100 வயல் திருமதி சக்கி அவர்கள் நேரலையில் இயற்கை வளம் கொண்ட மலைப்பகுதியில் 1.5 ஏக்கரில் ரப்பர், வாழை, தென்னை, கிராம்பு, ஜாதிக்காய், குறுமிளகு, கிழங்கு வகைகள் என பல பயிர் சாகுபடி செய்து வரும் அனுபவங்களை பற்றி கூறினார். ரப்பர் மரம் தனியாக 1 ஏக்கரிலையும் இதர வகைகள் 1/2 ஏக்கரிலும் பயிர் செய்ததாக அவர் கூறினார். நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 4 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம் செட்டியார்மடம் மணிகண்டன். இவர் அன்று காலை 7 இடம்பெற்ற முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் அண்ணன் தம்பி உரையாடல் நிகழ்ச்சி மற்றும் அன்று மாலை இடம்பெற்ற பொது அறிவு பாசறை நிகழ்ச்சி இரண்டும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் மதுரை கிருஷ்ணராஜபுரம் சண்முக சுந்தரம். அன்று பிற்பகல் மணி 3:02 இடம்பெற்ற பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. இந்நிகழ்ச்சியின் மூலம் பல அரிய தகவல்கள் அறிந்து கொண்டேன். நிகழ்ச்சியை திறம்பட வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 5 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் மாத்தூர் செம்மன் விளை செல்லன். இவர் அன்று பிற்பகல் 2 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் அருமனை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பாடல்கள், விடுதலை கவிதைகள், இயற்கை பாதுகாப்பு சம்பந்தமாக வழங்கிய கருத்துக்கள் யாவும் அருமை. பள்ளிக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்பாக வழங்கி நேர்களை மகிழ்வித்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்த கடிதம் செட்டியார் மடம் மணிகண்டன். இவர் அன்று இரவு 8:30 இடம்பெற்ற திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் கைவனத்தில் காலங்கள் வைத்த பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருந்தது, அறிவிப்பாளருக்கு நன்றி. அடுத்த கடிதம் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் அன்று பிற்பகல் மணி 2:15 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சி அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து மகிழ்ச்சியாக நடைபெற்ற போது மாணவர்கள் கலந்து கொண்டு பாடல்கள், கவிதைகள், விடுகதைகள், உரையாடல்கள், விழிப்புணர்வு தகவல்கள் என பல் சுவை பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு அறிவுக்கு விருந்தாகி மனதுக்கு மருந்தாகியது. மகிழ்ச்சியான தருணம் பங்கேற்று மதிய நேரத்தை மகிழ்ச்சியாக்கிய மாணவ செல்வங்களை மனதார வாழ்த்துவதோடு நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய நிலைய அறிவிப்பாளர் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் மற்றும் கிருபா கணேஷ் ஆகியோருக்கு குமரி பண்பலைக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 6 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி. இவர் அன்று காலை இடம்பெற்ற தென்குமரி தேனலையில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா விடையில் உலகில் மிக பழைய மரம் எது என்ற கேள்விக்கு கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள மெதுசலா என்ற பிரிஷ்கோன் பைன் அப்படிங்கிற மரம் என்ற செய்தி புதியது. இந்த மரமானது 4,850 மேல் வயது உடையது ஆகும் என்று எக்ஸ்ட்ரா செய்தியையும் அறிய முடிந்தது, நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. குமரி பண்பலை 101 இம்மாதம் 7 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று காலை 9 இடம்பெற்ற முருகன் குன்றத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நேரலையில் வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய கோவில் விழாவில் சுற்றுவட்டார ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்ட நிகழ்வில் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கலைமகள் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வெள்ளிமலை கோவிலின் சிறப்பையும் வரலாற்றையும் நினைவூட்டியது அருமை. கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்களின் நேரலை வழியாக ஸ்ரீ முருகன் குன்றத்தின் பல்வேறு சிறப்புகள் அறிய முடிந்தது. சிறப்பு நிகழ்வை வழங்கிய நிலையத்தாருக்கு மிக்க நன்றி. மேலும் அன்று இரவு மணி 8:30 ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அன்பு என்ற தலைப்பில் அமைந்த திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த குலசேகரபுரம் நேயர் திரு செல்லன் அவர்களுக்கு நன்றி. அன்புக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இனிய குரலில் ஏற்புரையாக வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி. இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 8 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். திங்கள் நகர் ஞான பிரகாசம். அன்று காலை மணி 9:30 இடம்பெற்ற மலையாள திரைப்பட பாடல்கள் கான கைரளி நிகழ்ச்சி மிகவும் அருமை. ஒவ்வொரு பாடலுக்கும் இடையிடையே முன் பாடலின் சிறப்பை மிக தெளிவாக மலையாளத்தில் நினைவூட்டி தொடர்கதையாக வழிநடத்தியது இந்நிகழ்ச்சி. மிகவும் சிறப்பாக கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அன்று பிற்பகல் மணி 12:50 இடம்பெற்ற நல்லமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் மட்டும் போதும் என மகப்பேறு சிறப்பு மருத்துவர் ஜமீலா பொன்மலர் அவர்கள் நினைவூட்டினார். மருத்துவம் அறிவியல் வளர்ந்தும் கூட தாய்ப்பாலை விட சிறந்த உணவு எதுவும் கண்டுபிடிக்கவில்லை, இறைவன் கொடுத்த வரம் என தெரிவித்தார், நன்றி. மேலும் அன்று பிற்பகல் மணி 3:02 தேனி நேரத்தில் ஒளிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நிலவு என்ற தலைப்பில் மையமாக கொண்ட திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த கருங்கல் நேயர் திருமதி விஜயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்புரை வழங்கிய பொறுப்பாளர் அவர்களுக்கும் நன்றி. மேலும் அன்று இரவு மணி 8:30 இடம்பெற்ற இலக்கிய சோலை இலக்கிய சுடரில் சங்ககால பெண்மை என்ற தலைப்பில் முனைவர் திருமதி ஏஞ்சல் ஜெயலட்ரானி அவர்களின் உரையில் சிலப்பதிகாரம், அகநானூறு, படை 10 மற்றும் மதுரை காஞ்சி போன்ற இலக்கிய

0: படைப்பை மேற்கோள் கூறி சங்ககால பெண்கள் படிப்பு, நடனம், பாட்டு, காதல், கற்பு, வாணிபம் போன்ற பல்வேறு நிகழ்வில் உயர்நிலை பெற்றதை கோடிட்ட உரை நன்று. மேலும் தேனமுது தொடரில் முனைவர் திருமதி சகாய சுசி அவர்களின் தமிழ் பற்றால் கல்லூரி பேராசிரியர் பணியில் கட்டுரைகள், கவிதை, உப்பள தொழிலை மையமாக கொண்ட நாவல் போன்ற பல படைப்புகளை அறிய முடிந்தது. நல்ல நிகழ்வை வழங்கிய ஆர் ஆர் குமுதினி மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் நவரத்ன அவர்களுக்கு பாராட்டுகள்.
1: Come on, clap!

கடித வழி கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டோம். இனி SMS வழி நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இம்மாதம் 13 தேதி காலை 10:03 வலம் வந்த குண்டக்க

மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் மூன்று சுற்றுகளிலும் நேர்கள் கலந்து கொண்டு அருமையாக சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகூட்டி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் வி. சுகுமார் அவர்களுக்கும் சரண்யா சுரேஷ் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். மேலும் அன்று பிற்பகல் மணி 1:10 வலம் வந்த ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மனதில் நீங்கா இடம்பெற்ற புகைப்படம் பற்றி சகோதரிகள் அருமையாக தகவல்களையும் நெஞ்சை விட்டு நீங்காத புகைப்படங்கள் பற்றியும் சிறப்பாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியை சகோதரிகளுடன் கலந்து சிறப்பித்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மேலும் இவர் இம்மாதம் 14 பிற்பகல் மணி 1:10 வலம் வந்த சிறுக கட்டி பெருக வாழ் என்கிற தலைப்பில் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நமது சகோதரிகள் ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த கருத்துக்களையும் எளிமையாக வாழ்ந்தாலும் மற்றவர் போற்றும்படியாக வாழ வேண்டும் என்கிற கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்து நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சிக்கு ஏற்றார் போல நமது அறிவிப்பாளர் சுப்லட்சுமி அவர்களும் நல்ல முறையில் நிகழ்ச்சியை கொண்டு சென்றார்கள். பாராட்டுக்கள். மேலும் அன்று மாலை மணி 3:00 வலம் வந்த வாராய் தோழி நிகழ்ச்சியில் விடுதலைக்கு வித்திட்ட வீர மங்கைகள் பற்றிய அருமையான தெரிந்த தகவல்களாக இருந்தாலும் மீண்டும் கேட்கும் வண்ணம் நிகழ்ச்சி அமைந்தது. ஒவ்வொரு வீர மங்கையர்களும் நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்து நமது சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அந்த சுதந்திரத்தை பேணி போற்றுவோம். வாழ்த்துக்கள். அடுத்து புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான். இவர் இம்மாதம் 16 முற்பகல் மணி 11:10 துவங்கிய பொது அறிவு நேரலையில் நல்ல பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் அருமையாக கிடைத்தது. நேர்கள் அழகாக விடை சொன்னது அற்புதம். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் ஆஷா மற்றும் ரீப்திகா இருவருக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று மாலை மணி 3:02 துவங்கிய தேனி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் என்ற நேரலையில் பல நேர்கள் கலந்து கொண்டு அற்புதமாக பேசி அவர்கள் பிடித்த இடங்களை பற்றி கூறினார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை மிகவும் திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் ரீப்திகா அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 18 காலை மணி 10:02 துவங்கிய திருக்குறள் சொல்லாடல் நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் ஆன்சியோ ஆண்டலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 19 காலை 10:02 துவங்கிய வாசிப்பே சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தில் இருந்து அற்புத கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கம் திட நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் முழு வெற்றி பெறலாம். ஒவ்வொரு மனிதனும் நேர்மறை எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் போன்ற அருமையான கருத்துக்கள் கிடைத்தன. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற கலைமகள் பாலசுப்ரமணியம் மற்றும் வதனஸ்ரீ பரமேஸ் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். மேலும் முற்பகல் மணி 11:35 துவங்கிய நேரலையில் உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்ல நினைக்கும் நினைவு என்ற நேரலை பல நேரங்கள் பல அற்புத கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். குளச்சல் பிரசாத். இம்மாதம் 16 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் இனித்தது. என் இல்லத்தில் மனம் கவர்ந்த இடம் என்ற தலைப்பில் நேர்கள் கருத்துக்கள் மனதை மகிழ செய்தது. கலகலப்பாய் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 18 காலை மணி 10:02 வலம் வந்த திருக்குறள் சொல்லாடல் 4 சுற்றும் இனிமை நேர் பேச்சில் மலர்ந்தது அறிவின் பெருமை. கலகலப்பாய் நிகழ்வை மெருகேற்றிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 வலம் வந்த தேனி நேரத்தில் அறிவு தேநீர் பருகினோம். பொது அறிவு தகவல்களை தெளிவாய் அறிந்து கொண்டோம். சிறப்பாய் நிகழ்வை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்களுக்கும் அறிவை அள்ளித்தரும் குமரி பண்பலைக்கும் என்றும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் அன்றைய தினம் இரவு மணி 8:05 மழலைகளின் திறமை மிளர்ந்தது மனங்களை மகிழ்வித்தது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. அரை மணி நேரம் அரைநொடியாய் ஓடியதே தெரியவில்லை. குழந்தைகளோடு குழந்தையாக இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜெபின் நிக்ஸ்லின் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 19 காலை மணி 10:02 ஒலிபரப்பான வாசிப்பே சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை நூலில் இடம்பெற்ற பயனுள்ள கருத்துக்களை அழகாக வாசித்த விதம் அருமை. நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள். அன்றைய தினம் காலை மணி 11:02 ஒலிபரப்பான பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்கள் இறைவணக்கம் திருக்குறள் பாட்டு கவிதை விடுகதை என பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திவிட்டார்கள். பள்ளி வளாகத்தில் இருந்து நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் கலகலப்பாகவும் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் கிருபா கணேஷ் மற்றும் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் இருவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் நன்றி சொல்ல நினைக்கும் நிகழ்வு என்ற தலைப்பில் நேர்கள் பகிர்ந்த நினைவுகள் நெஞ்சை தொட்டன. கலகலப்பான உரையாடலால் நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளருக்கு நன்றி. துவரங்காடு முத்து ஆசாரி. இவர் இம்மாதம் 17 தேதியும் சேதியும் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி பண்டித் அவர்கள் பிறந்த தினம் என்று சொன்னது சிறப்பாக இருந்தது. இவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சகோதரி என்று சொன்னதும் சிறப்பு. நல்ல தகவலை தெரிந்து கொண்டேன். நன்றி. அடுத்து நாகர்கோவில் கோபால். இவர் கான கைரளி மிகவும் சிறப்பு. பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள்.
கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பு

0: அழகான கடிதங்களும் மனதை தட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9442-43-0243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச குமரி பண்பலை 101 எப்போதும் இணைந்தே இருங்க. பாய் பாய், டேக் கேர்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதே நேர்களே.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம

0: ஆரோக்கியமா இருக்கும்போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02. ஏக்சூர் கேட்கலாம்.

ஆரம்பமாகிறது குமரி பண்டலையுடன் லைவ் ஷோ நேரலை. நாகர்கோவில் கேகே மக்களை மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி எஃப்எம் 101 கேட்டு இருக்கிற எல்லோருக்கும் ஆமாங்க, மலையாள கரையோரும் தமிழ் பாடும் குருவியா ஸ்நேகமாய் நமஸ்காரம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜி ஜிலிஜு. நமஸ்காரம் சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய குமரி பண்பலையுடன் இந்த நிகழ்ச்சியில கொடுக்க போற டாபிக்ல கொஞ்சம் கேரளத்து சாரல் அடிக்க போகுது.

0: ஆமா, ஏன்னா டாபிக் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. நான் ரசித்த ஓண திருவிழா அப்படிங்கிறது தான். என்னடா இது, பூக்கடையில் பூவெல்லாம் விலை அதிகமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஓணத்திருநாள், அதாவது ஓணத்துடைய ஏழாவது நாளே வந்தாச்சே. ஓணத்துடைய ஏழாவது நாள் அப்படிங்கும்போது வீட்டில் போடுற இல்லை வெளியில் போடுற அந்த அத்தப்பூ கோலத்துடைய அடுக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். வீட்டு முன்னால் அழகான ஒரு பொண்ணுஞ்சால் ஆடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டாட்ட செமையாக சூடு பறக்கும். சமையல் கட்டில் அப்படியே மணமணக்க பாயசம் பிரதமன்னு களைகட்டும். இந்த அழகான ஏழாம் நாள் திருவிழாவில் நாம் இணைஞ்சிருக்கோம். இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்குங்க திருவிழாவுக்கு. கேரளாவுக்கு போய் நீங்கள் பார்த்தா ஓணமாக இருக்கலாம், இல்லை நம்ம குமரி மாவட்டத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஓண திருவிழாவாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்கூலில் நீங்கள் பார்த்து ரசித்த ஓண திருவிழாவாக இருக்கலாம், இல்லை இந்த திருவோணத்துக்கு முன்னாடி இந்த நாட்கள் கூட நீங்கள் ரசித்த ஓண திருவிழாவாக கூட இருக்கலாங்க. எதாக இருந்தாலும் சரி, அந்த ஓண நினைவுகளை மெமரிஸை எங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா? அப்போ இப்போவே கால் பண்ணுங்கள். 04652 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 260204040 மற்றும் 29072222 இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257339. அப்போ நம்ம நேயர்கள் சொல்ல போற ஓண மெமரிஸ் நினைவுகளை கேட்க உங்க காதுகளையும், உங்களோட ஓண மெமரிஸ் நினைவுகளை சொல்றதுக்கு உங்க குரலையும் நல்லா டீட்டி ஷார்ப்பா ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ லைன்ஸ் ஓபன்ல இருக்கு. நாகர்கோவில் கேகே மக்கள் மட்டும் இல்ல, வேற டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த மக்களும் நம்ம நிகழ்ச்சியில பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்து கேரள மாநிலத்திலயும் நம்மளுடைய திருவனந்தபுரத்துக்கு அந்த பக்கம் வரைக்கும் நம்ம எஃப்எம் வந்து கேட்கிற நேயர்கள் இருக்காங்க. அங்கேயும் நமக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க. அதனால அந்த கேரளத்து பைங்கிளிகள் வந்து லைன்ல இருந்தா நீங்களும் வரலாம், வந்து பேசலாம். ஆஹா, நேயர்கள் லைன்ல இப்ப வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இந்த சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, நீங்க ரசித்த ஓண திருவிழா?
1: ரசித்த ஓண திருவிழா,
0: ஆனா நேர்களுக்கு நம்ம வைக்க கூட, நன்றி நன்றி, ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கூட நம்ம வச்சிடலாமே, நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறனால ஒரு நிமிஷத்துக்குள்ள அழகா பேசி முடிக்குமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.
1: முன்பெல்லாம் அந்த திருவிழா அந்த ஓண பண்டிகைன்னு சொன்னா நாங்க எங்களுடைய நண்பர்களோட திருவனந்தபுரம் தலைநகர்ல அப்படி சுத்தி பார்க்க போவோம். அப்ப அவ்வளவுமே அதிகமான லைட்கள் அரேஞ்ச்மெண்ட் அருமையா இருக்கும். ஒரு 20 வருடங்கு முன்பெல்லாம் இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வேண்டியே நாங்க அந்த காலத்துல அந்த திருவனந்தபுரத்தை எல்லாம் சுற்றி பார்த்து அந்த ஓணத்துக்கு தலைக்க நாள் பெரிய திருவிழா நடக்கும், யானைகள் கலைகள் நிகழ்ச்சி அப்படி ரொம்ப பிரமாதமா
0: இருக்கும்.
1: நாங்க கலகலப்பா இருந்து உறவினர்களோட அங்க நம்ம எல்லா மதம் ஜாதி மதம் இனங்கள்லாம் அந்த ஓணத்தே கிடையாது, எல்லாருமே உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு நல்ல ஜாலியா சாப்பிட்டு சைவ சாப்பாடு தான் அரசு உணவோட அருமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணவுகளுக்கு ஞாபகத்தை அன்னைக்கு ஞாபகப்படுத்திய குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியம்மா, நன்றி.
0: பாருங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி கேரள மாநிலம் தலைநகரான ட்ரோன்றதுக்கு போய் அவர் ரசித்த ஓண திருவிழா பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் நேரே அவ்வளோ அழகாக பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க? ஆஹா, அடுத்த நேரம் பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கலாம், நலம் விசாரிக்கும் நேயர், உங்களுடைய பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: துவரங்காடு முத்து ஆசாரி, குமரி மாவட்டம்.
0: துவரங்காடுல இருந்து முத்து ஆசாரி, சொல்லுங்க சார்.
2: சொல்றேன், நான் ரசித்த ஓண திருவிழா இன்னை காலத்தை அருள்முகி திறமை எம்பெருமாள் சுவாமி கோயில்ல போய் தரிசனம் பண்ண முடியல. அங்க ஓனா ஓன ஊஞ்சல்லாம் போட்டிருக்கு மத்திய மரத்துல, அந்த மத்திய இருந்து மறுபடியும் பக்தர்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அழகா
0: பார்த்துட்டு
2: அந்த காட்சியை பார்த்தாச்சு. மகாபலி சக்கரவர்த்தி நம்ம நாட்டுக்கு இந்த நாள் உண்டாக்கி
0: திருவோண திருவிழா கொண்டாடுறாங்க. இன்னும் ரெண்டு ஒரு மூணு நாலு நாள் இருக்கு வர்றதுக்கு.
2: ஆரம்பம்

0: என்ன சொல்றது, அதாவது காலையில பார்த்த நிகழ்ச்சி கூட நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு பாஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நாங்க ரசித்த ஓணம், ஏன்னா அது பாஸ்ட் இல்லையானால் ரசித்த ஓண திருவிழா அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னாங்க. இன்னும் ஒரு நேர் கூட பேசிட்டு நம்ம வந்து பாடலுக்கு போலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
0: சூரப்பள்ளத்துல இருந்து பென்ஸ்லி, சொல்லுங்க
1: மேம். எங்க பொண்ணு கேரளத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். அவ்வளவு ஒரு ரசனையா இருக்கும். என்ன ஓணத்துக்கு ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணு கூடிடுவாங்க. அந்த நேரியல் சாரி, அந்த அந்த அந்த துணிகள், அதை பார்க்கும் போது ஒயிட்ல அந்த கோல்டன் பார்டர் வச்சு அந்த எல்லாருமே சேமா கட்டிட்டு அதை நிக்கிறப்ப அது அது ஒரு அழகு. இலை முழுவதும், அதாவது தரவாத இலை, அந்த இலை முழுவதுமே அவ்வளவு அதாவது டிஷ்களா இருக்கும். அவ்வளவு கூட்டு அடப்பிரதமம் ஒண்ணு வைப்பாங்க.
0: சொல்ல போதே அப்படியே நாவில் நீர் ஊறுகிறது.
1: ஐயோ, அது ஓணத்துக்கு ஸ்பெஷலா அது, அது வேற, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறவு அந்த சாப்பாடு காரியங்கள், இதுல முதன்மையானது ஓணம்னாலே எல்லாரும் பகிர்ந்து உண்றது, அந்த நிகழ்வு தான் அங்க ரொம்ப நடக்கும். எல்லா ஃபேமிலியும் ஒன்னா இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னா இருந்து அதை ஒன்னா சாப்பிட்டு
0: ரசிச்சிருக்கீங்க.
1: அதுக்கப்புறம் வள்ளக்களி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வள்ளக்களின்னு ஒண்ணு
0: நடக்கும். மிஸ் பண்ணல போல இருக்கு, எல்லாத்தையும் வந்து வளர்ச்சி கட்டி சொல்றீங்களே, அவ்வளவு ரசிச்சிருக்கீங்க. ஓண திருவிழாவை
1: ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரசிச்சிருக்கேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. தன் மகளை வந்து கேரள மாநிலத்துக்கு கொடுத்து அங்க இருக்கிற ஓண திருவிழாவை இவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏஆர் ரஹ்மான் இசையில பென்னிதயாள் குழுவினர் பாடியிருக்கும் அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்து ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்னும் நிறைய வந்து ஓன திருவிழா காட்சிகள், ரசனைகள் வந்து சொல்றதுக்காக நம்ம நேர்கள் லைன் அப்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த பாடலை ரசிச்சுட்டு வந்துடலாம்.

0: கடனில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மற்றும்
4: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
4: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
4: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
5: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
4: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
4: முல்லைச்சரம்.
6: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் இப்போ முற்பகல் மணி 11:23. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்க இணைந்திருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நான் ரசித்த ஓண திருவிழா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் கூட அவங்களும் தாங்க ரசித்த ஒருத்தர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார், 20 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிற ஒரு ரசித்த ஒரு காட்சியை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஓணம் அப்படின்னா ஓண சத்தியா எல்லாமேங்க, காலன் ஓலன் எரிசேரி புளிசேரி அவியல் தோரன் கூட்டு பொரியல், அது மட்டும் இல்லை அந்த நேந்திரங்காய் சிப்ஸு சர்க்கரை புரட்டி அடப்பிரதமன் இல்லாமையா அந்த பாயசம், 3 வெரைட்டிஸ் பருப்பு பாயசம், இதெல்லாம் வச்சு ஒரு புடி பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா அந்த ஓண திருவிழா பத்தி நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாமே.
7: வணக்கம்.
6: என்ன கோலம் அப்படின்னு சொல்லுங்க.
7: அத்திப்பு கோலம் சொல்றாங்க, ஆனா வந்து எனக்கு கோலம்

0: சரி.
1: கோலம் அது கூட எனக்கு சொல்லு சொல்லு பாருங்க, அப்புறம் வித்தியாசமா இருக்கு மேம் அந்த கோலமே.
0: சரி,
1: அது எத்தனை சைஸ் பூ இருந்து கூட சொல்ல தெரியாதான் பாக்க, அப்புறம் தவறிச்சு
0: பார்த்ததே
1: இல்ல மேம்.
0: எத்தனை அடுக்கு வச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கா?
1: அடுத்தவங்க ஏழு அடுக்கு வச்சிருந்தாங்க மேம்.
0: ஏழு அடுக்கு வச்சிருந்தாங்க. அப்ப ஏழாவது ஓணத்துக்கு இதே நாள்ல அந்த வருடம் நீங்க அங்க இருந்திருக்கீங்க. சரிங்க.
1: ஆமா, அது கூட எனக்கு தெரிய தெரியல, ஆனா ஏழு அடுப்பு வச்சிருந்தாங்க, அது ஏழாவது ஓணமாங்கிறது எனக்கு தெரியல. அப்புறமா சாப்பாட பாத்தீங்கன்னா ஒரு வாழை இல ஃபுல்லா கூட்டு, அந்த கூட்டுக்கு பேர் எல்லாம் எத்தனை சைஸ் தெரியுமா மேம்? நம்ம அப்படி வைக்கிறதுல பேர் தெரியல எனக்கு. அதுவும் அதுல கடைசி பாயாசம் வச்சாங்க பாருங்க, நடப்பிரதமா அது இருந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு மேம். அப்புறமா வந்துட்டு இருந்த சாரி, நேரில் முண்டு நேரில் சாரி, அவங்க பாக்கறதே ஒரு அழகா இருந்தாங்க.
0: நீங்க கட்டினீங்களா? ஆமா மேம், எங்க
1: அண்ணன் எடுத்து தந்திருந்தாங்க எங்களுக்கு.
0: அது சந்தோஷமான மறக்க முடியாத ஓண திருவிழாவா, நீங்க ரசிச்ச திருவிழாவா இருந்தது அப்படித்தானே? சூப்பர் மேம், சூப்பர். அப்படி உங்க ஊர் பேரை திரும்ப சொல்லுங்க பாப்போம்.
1: வடக்கு கோணம் சவரிமலை மேம்.
0: ஓகே மேம், நன்றி நன்றி நன்றி. வடக்கு கோணத்திலேருந்து சவரி அம்மாள் அவங்க நேயர் வந்து தன்னுடைய ஓண திருவிழா ரசித்த விஷயத்த வந்து அவ்வளோ அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக யார் வர போகிறாங்க பார்க்கலாம், கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுகிறீங்கம்மா?
2: புளியூர் குறிச்சியிலேருந்து சுதா பேசுகிறேன் மேடம்.
0: புளியூர் குறிச்சிங்களா?
2: ஆமாம்.
0: புளியூர் குறிச்சி சுதா?
2: ஆமாம்.
0: சொல்லுங்க சுதா சிஸ்டர், நீங்க ரசித்த ஓண திருவிழா?
2: நம்ம சின்ன வயசுல ரசிச்சதுதான் ஞாபகம் வருது.
0: எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாலம்மா?
2: என்னமா?
0: எவ்வளவு வருடங்களுக்கு முன்னால ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இல்லையாச்சுன்னா ஒரு எனக்கு ஒரு 10 வயசு 12 வயசு போடலாம்.
0: அப்ப ரசிச்சது சொல்லுங்களேன் கேப்போம்.
2: முன்னாட்ட வந்து பெரியவங்க அங்க எல்லாம் நமக்கு இந்த மார்த்தோண்டம் அந்த சைடுதான் எங்க தாத்தா பாட்டி வீட்டுல நான் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, திருவிழா எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி நைட்டுக்கு வந்து நைட்டு வந்து சாணியில சாணிட்டு பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு கோலம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நிற குடம் தண்ணியில அந்த இது வேத்தலையும் மண்கள் எல்லாம் கலந்து வைப்பாங்க, வாசல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா மாவேல் வந்து ஊர் சுத்தி பார்க்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாமே சுத்தப்படுத்துவாங்க. அதை பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லா திருவிழாக்களும் எழுந்து திரிக்குமா, கோலங்கள் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் பாத்தியது. அப்படி அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு வாரம் இருக்கும்போது பெரியவங்க எல்லாம் சேர்ந்து வடம் வாங்கி கெட்டுவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு தெரு அப்படி இருந்துட்டு பெரிய புளிய மரம் இருக்கும், எல்லாருமா சேர்ந்து அங்கிருந்து ஊஞ்சல் ஆடுறது. எப்படா நம்மள ஊஞ்சல் பாங்காருக்கு யாத்துவாண்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிருக்கும் பாத்துவாத்து. அப்புறம் என்ன சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மண்டை துண்டு வாங்கி தலையில கட்டிட்டு கழுத்தலோட துண்டு போட்டுக்கிட்டு இந்த பெரியவங்களுக்கும் எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்க. ஊஞ்சல் ஆடும் போது பாட்டு பாடுவாங்க, சும்மா வந்து ஊஞ்சல் ஆடக்கூடாது, ஊமை ஊஞ்சல் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
0: ஓன பாட்டோட நீங்க ஊஞ்சல் ஆடணும், ஓன ஊஞ்சல் ஆடணும் அப்படிம்பாங்க. அப்படித்தானே?
2: ஆமா, ஊஞ்சல் ஆடணும். அப்படின்னா தண்ணி எடுத்து இது பின்னால கொண்டு போயிட்டு கொண்டுல கொண்டு நம்ம கால தாண்டி அவன் தவன் தங்க செய்வாங்க. நாயெல்லாம் பயந்து பிடிஞ்சு அப்படி இறுக்கமா
0: பிடிச்சிருக்கு,
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறமா தான் மத்தியானம் சாப்பாடு புத்தாடை எல்லாம் கொடுத்து
0: சாப்பாடு. அப்படியே நீங்க சொல்ல சொல்ல வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கற்பனை காட்சி எல்லாம் விரிஞ்சிருக்கும், நல்லா இருக்கும். அழகா சூப்பரா சொன்னீங்க, நன்றிமா, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, 10 வயசுல கொண்டாடின அவங்க ரசிச்சு கொண்டாடின ஓண திருவிழாவை A to Z அப்படியே வரிசையா அடிக்கி அழகா சொல்லிட்டு போறாங்க. ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? குமரி
3: பண்பலையுடன்.
0: வணக்கம், பேர் ஊர் சொல்லுங்கம்மா. யாருங்கம்மா?
3: சாமி தோப்புல இருந்து மேகலா.
0: சுவாமி தோப்புல இருந்து
3: மேகலா.
0: மேகலா, மேகலா சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க எப்படி ஓண திருவிழாவை ரசிச்சீங்க?
3: மேடம், நான் வந்து ஓணனாலே அத்தப்பு கோலம் போடுவேன். அதுல வந்து அத்தப்பூ கோலம்னாலே அதுல தும்பப்பூ தான் ரொம்ப ஃபேமஸ்.
0: சரிங்க.
3: அது வீட்டு பக்கத்துல கிடைக்கும் உன்னிப்பூ, அந்த பூ எல்லாம் வச்சு எல்லா கடையும் போடுவேன். அதுல 2024 வந்து எங்க வீடு பால் காய்ச்சிருந்து, பால் காய்ச்சதுக்கு பிறகு போட்டேன்.
0: நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது கொஞ்சம்.
3: எங்க அத்தப்பு கோலம் 2024 பெருசா போட்டிருந்தேன் வீட்டுக்குள்ள, வீடு பால் காய்ச்சிருந்து.

0: அப்போ எங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சாங்க. அந்த கோலத்தை சுத்தி பூஜை ரூம்ல எங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்து.
1: சரி, எத்தனை அடுக்கு அத்தப்பு கோலம் போட்டீங்க?
0: ஏழு அடுக்கு போட்டேன்.
1: ஏழு அடுக்கு போட்டீங்க.
0: ஆமா.
1: சரி, என்னென்ன பூவெல்லாம் அதுல வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ரொம்ப பூ
0: சொன்னீங்க. உன்னி பூ, ரோஜா பூ, குரங்கு பூன்னு ஒரு பூ உண்டு மேடம்.
1: சரிங்க.
0: சூப்பரா இருக்கும். பார்த்து
1: என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிருங்க. எல்லாருக்கும் வந்து
0: ஊதா
1: கலர்ல. சரிங்க.
0: ஆமா ஆமா. அந்த பூ, அது பிறகு சுகந்தி, அது பிறகு கிரேந்தி பூ.
1: கிரேந்தி பூ
0: இலைக்கு வந்து இந்த நெல்லி இலை இருக்குல்ல, அந்த
1: அதை பறிச்சு செட் பண்ணிட்டீங்க.
0: ஆமா ஆமா.
1: சூப்பர்.
0: அப்படியே சூப்பரா போட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து
1: அந்த சந்தோஷம் வந்து இந்த வருஷம் வந்து தொடரட்டும். சரிங்களா? ஏதோ சொல்ல வந்தீங்களேமா, சொல்லுங்க.
0: எங்க அம்மா வந்ததுதான் அதுல முக்கியமா பெரிய சந்தோஷம்,
1: ஆனந்தமான விஷயம். சரிம்மா, அந்த ஆனந்தம் தொடரட்டும். நன்றி நன்றி
0: நன்றி மேடம்.
1: ரொம்ப சிலாகித்து பேசினாங்க. தான் போட்ட அட்டப்பு கோலம் அங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து விளக்கேத்தினது அப்படின்னு சொல்லி ரசிச்சு ரசிச்சு பண்ண அந்த ஓணத்திருவிழாவை இந்த தோழி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இனி நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையில எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி பவன் சிரவான். இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. பாடலுக்கு அப்புறமா மறுபடியும் பேசலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: Ponchis Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchis Lee Super Speciality Hospital.
6: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
7: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
8: ஆ,
7: எவ்ளோ நேரம்டா?
8: 2 minutes.
7: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
8: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
7: நிம்மதியானா 2 மணி நேரமா?
8: அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
7: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
8: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
7: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
8: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
7: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
8: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
9: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைக்கணும்.
8: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
7: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
8: நீரை சேமிப்போம்,
7: நாளையை பாதுகாப்போம்.
10: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
11: நாம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் இப்போ மணி 11:39, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி FM 101. இது நம்ம FM. நீங்க இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? நான் ரசித்த ஓணத் திருவிழா அப்படிங்கிற டாபிக்ல நேர்கள் நம்ம கிட்ட வந்து அவங்களோட ரொம்ப அழகான, ரொம்ப சந்தோஷமான நினைவுகள்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வீட்டு முன்னாடி ஓண ஊஞ்சால் கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல போன ஓண திருவிழாவுக்கு நீங்க வந்து திருவாதிர களி ரசிச்சிருக்கீங்களா? இல்ல அங்க சுண்டன் வள்ளம் களி வந்து பாத்திருக்கீங்களா? உங்க ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ண ஓணத்தை நீங்க வந்து ரொம்ப ரசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாங்க. நேர்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் எங்க இது பேசுறீங்க? இணைப்புல இருக்கிறீங்க, சரி பரவாயில்ல. அடுத்த

0: பேசலாம். வணக்கம்,
1: வணக்கம் மா. வணக்கம்
0: யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் அருமனை பார்த்தனன்.
0: அருமனையில இருந்து கமலாசனன் சார், சொல்லுங்க சார்.
1: வானம்னா வானம் தாங்க. வானம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வானம் பத்து நாள் கொண்டாடுறது.
0: நீங்க எந்த ஓணத்தை வந்து ரொம்ப அழகா ரசிச்சீங்க அப்படின்னு சொல்லுவீங்க? எந்த ஓணம்?
1: ஓணத்துக்கு வந்து பூஞ்சல் ஃபேமஸ். அடுத்த சாப்பாடு அது வந்து பத்து நாள், ஒன்னு ரெண்டு நாள் இல்ல, பத்து நாள் நடக்கும். வானம் வந்தாலே வானம் தான், திருவிழா தான். அது வந்து ஊர் கொண்டாடுவோம். அதனால வானம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வானம் வந்தாலே ஓணம் பூஞ்சால் வந்து நாரு பனநாரு பனநாரும் வாழையும் சேர்ந்து முடஞ்சி ஊஞ்சால் போடுவோம். ஊஞ்சால் போட்டு தெப்பு பண்ணி கொண்டாடுவோம். இப்படி எல்லாம் விளையாடும். அது போக சத்திய சாப்பிட்டு என்ன சாப்பாடு கரியல் பச்சல் எல்லாமே
0: பேசுறீங்க அருமையா அப்படின்னு தெரியுது. ஆனா பேசுறது விட்டு விட்டு கேக்குறதுனால எங்களால தெளிவா வந்து அதை கேட்டு ரசிக்க முடியாத ஒரு சூழல்.
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றிங்கய்யா. ஆனா ரொம்ப அழகா பேசினாரு இந்த நேயர். நல்ல அந்த என்ன சொல்றது, ஊன வெரைட்டிஸ் ஆஃப் சத்யா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வரிசை அடுக்கி அழகா சொன்னாரு. நமக்கு தான் தெளிவா கேட்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: நாகர்கோயில இருந்து மந்திரமூர்த்தி பேசுறீங்க, சொல்லுங்க சார்.
2: அதாவது அந்த ஓணத்தை நிறைய வந்து நம்ம வந்து கேரள கரையோரம் இருக்கோம் பாத்தீங்களா?
0: ஆமா, மலையாள கரையோரம் தான் இருக்கும்.
2: மலையாள கரையோரம் ஓணத்தும்பி வந்தாட்டி, ஓணத்தும்பி வந்தாட்டி, தும்பி துள்ளணும் நாமும் தும்பி துள்ளணும். தளி
0: ஓண பாட்டுல ஒன்னு அழகா பாடி அசத்திட்டீங்க.
2: அப்புறமா கைரளி வந்து அங்க ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. அப்புறமா வந்து நீங்க சுற்றணும் உங்க டயட்ரிக்கு படி. நான் வந்து கேரளத்துக்கு போற திருவந்திரம் போறவழியில இடது பார்த்தா அவனிங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்க வந்து அழைப்பின் பேரு குடும்பத்தோடு திருவோணத்திற்கு திருவோணத்தை அன்னைக்கு போயிருந்தோம்.
0: சரி,
2: அப்போ வந்து அங்க போற இடத்துல வந்து அந்த அந்த ஊருக்குள்ள போற இடத்துல வந்து அந்த வாமன அவதாரம் வந்து அப்படி ஜைதாண்டிக்கான ஒரு பெரிய சிகர்ல வந்து அவங்களுக்கு வழி அனுப்பிச்சு, அப்புறம் அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து அவரோட அந்த கோபத்தை எல்லாம் அடக்கி பணிவோடு அவர் கால பணியற மாதிரி உள்ள அந்த ரூபம் வச்சிருந்தாங்க பாருங்க. அது வந்து இன்னும் மனக்கண்ல நிழலாடுறது.
0: அது அப்படியே ரசிச்ச உடனே கண்ணு முன்னாடி
2: அங்கே உள்ளே போன பிறகு அந்த கிராமத்துக்குள்ளே போன பிறகு எல்லா வீட்லயும் விதவிதமான கோலங்கள், விதவிதமான மலர்கள், விதவிதமான கோலங்கள்
0: பண்ணிருக்காங்க. வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு. பரவாயில்லைங்க, நீங்க வந்து சரிங்க சொல்லுங்க.
2: பாயச வகையில வந்து மூணு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த கறி வகையில வந்து பதினொன்னு வச்சிருந்தாங்க. அதுல வந்து எரிசேரி புதுச்சேரி, அப்புறம் வந்து ஓலன், அப்புறம் பருப்பு பப்படம், அப்படி விதவிதமா அதான் அந்த சுவை வந்து நிமித்திட்டு திகட்டவே இல்லை. சுத்திப்பா தான் இருந்தது பாருங்க. இன்னைக்கு நாக்குல நிக்கிறது
0: நீங்க
2: கூட நல்ல வந்து கிளியாத அளவுக்குள்ள அழகான இலை, அப்புறம் அந்த இயற்கையான சூழல், அப்புறம் மலையாள பாட்டு ஆங்காங்க. அப்புறம் வந்து பிளஸ் பாயிண்ட் ஊஞ்சல் போட்டிருந்தாங்க.
0: சரிங்க சரிங்க, அருமையா வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நமக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு, மத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நேரம் கதறி, அதாவது நேரம் கருதி, அதாவது ஓண சத்யாவை கேட்டு நமக்கு வந்து அது அடப்பிரதமன் மூன்று வகையான பாயசம் சொன்னதுமே வந்து பாருங்க, நாவில நீர் ஊறி விட்டது, அதனால கொஞ்சம் ஸ்லிப்பும் ஆயிடுச்சு. ஆமா, நேரம் கருதி அதாவது குறைவா இருக்கு. நம்ம அடுத்த நேர்கிட்ட போனோம் அப்படிங்கிறனால அந்த நேர்கிட்ட வந்து நம்ம அப்படி கேட்டோம், அவரும் வந்து கரெக்டா முடிச்சுக்கிட்டாரு. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஓணம் அப்படிங்கறது வந்து ஷேரிங் தானே, அது மாதிரி கருத்துக்களையும் வந்து அவங்க ஷேர் பண்ண வராங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க உங்களுடைய அனுபவம்.
3: ஒன்றரை நிமிஷம் தான் மேம் எடுத்து.
0: சரிங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, சொல்லுங்க.
3: மேம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே இந்த மல்லு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் மேம். பெங்களூர்ல நான் வர்க் பண்றேன், அந்த இடத்துல ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க மேம். ஈவன் என்னுடைய ஆபீஸ்ல கூட அந்த ஓடிசின்னு

0: அதுக்கு வாசல்ல பூக்கள்ல அழகா கோலமே போடுவாங்க மேம். அதே மாதிரி ஓணம்ல ஆபீஸ்ல சத்யா அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் மேம். அந்த டிஷ்ஷுக்காகவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வயிற்று காலி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எதுவுமே நாங்க சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி சக்க பிரதமன் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, அது வந்து கேரளத்துல ரொம்ப பாப்புலர் ஃபேமஸ்ல, அது நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி இந்த ஓணம் அப்படின்னாவே அந்த டிரெஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா கட்டிக்குவாங்க மேம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒயிட் கலரான டிரெஸ் அதுதான் ரொம்ப பாப்புலர். அப்புறமா சந்தனம் கொடுப்பாங்க, அந்த குங்குமம் மாதிரி எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, வாழை மரம் எல்லாம் சைட்ல கட்டி விடுவாங்க. அந்த செலிப்ரேஷன் மோட் அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்க வீட்டுக்கு போய் அந்த ஓணம் அன்னைக்கு அந்த மலர்களால கோலம் போட்டு சூப்பரா ஒரு அடி அடிப்போம் பாருங்க, அந்த சாப்பாடு மறக்கவே முடியாது மேம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம்.
1: ஓகே, அப்ப அதான் நீங்க ருசிச்ச ஓணம் அப்படிதானே? சரிங்க, சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி
0: நன்றி.
1: சரி, இப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறமா பாடல் மறுபடியும் பேசலாம். ஸ்டே டியூன் வித் குமரி 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: திருவோணத்துக்கான கவுண்ட் டவுன் 3, 2, 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது இணைஞ்சிருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியப்பம் 101 இருந்து குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. நான் ரசித்த ஓணத் திருவிழா அப்படிங்கிற டாபிக்ல நேயர்கள் ரொம்ப அழகா தங்களுடைய நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டே வர்றாங்க. இந்த நேரத்தில் இது பாடல் கேட்க வேண்டிய தருணம். ஏஆர் ரஹ்மான் இசையில சூப்பரான ஒரு அழகான பாட்டு முத்து படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரியப்பம் 101.

போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம் இணைஞ்சிருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஷகரே எந்தா நீங்கள் ஓணக்காட்சிகளோட டிராவல் எடுத்துட்டு வந்தோம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஓணக்காட்சிகள் அதாவது ஓண காட்சிகள் என்ன, நம்ம நேயர்கள் வந்து ரசிச்ச காட்சிகள் சொன்னாங்க இல்லையா, அது வழியா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கறத மலையாளத்துல கேட்டாங்க. நிச்சயமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பேசினாங்க. அவங்க வீடுகள்ல, ஆபீஸ்ல, வெளியே

ஊர்லெல்லாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது கேட்கும்போது இந்த திருவோண பிரதமன் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ தித்திப்பாக அழகாக பேசினாங்க. பேசின எல்லோருக்கும் நன்றி. பங்கேற்க முயற்சி செய்த நேர்களே, கேட்ட நேர்களே, உங்களுக்கும் நன்றி. திருவோணத்துக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுத்து. அது மட்டும் இல்லைங்க, மகாபலி சக்கரவர்த்தி வரப்போகிறதுக்காக அத்தப்பூ கோலம் போட்டு பாயாசமெல்லாம் ரெசிபிஸ்லாம் ரெடி பண்ணி சூப்பராக பிளான் பண்ணிட்டு ரெடியாக இருப்பீங்க. இந்த ஓண திருவிழா மகிழ்ச்சி, பூரிப்பு, நல்ல நினைவுகள் இதையெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்திலும் நட்பிலும் கொடுக்கட்டும், அது என்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு குமரி பண்பலை 101 உங்களை வாழ்த்துகிறது. பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துக்களோட உங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஓணாசம்சைகள் கேட்டோம். அதுதாங்க ஓண திருநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸாகவே சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜெலிஜு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு ஒரு பாட்டு, கட்டா குஸ்தி படத்துலேருந்து ஜஸ்டின் பிரபாகர் இசையில் சூப்பரான ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Stay tuned with Kumari FM 101.

0: எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நேரம் இப்போ நண்பகல் மணி 12. குமரி பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில். 2330-66.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று பகல் 12:10 மனம் நனை மதுரம் அடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குகிறார் வட்டவளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 செய்தி தெரியுமா. 1:10 சித்திரம் பெருமைமிகு பாரதம், இது தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். உரை சித்திரம் எழுதியவர் டி சசிகலா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 1:55 மற்றும் 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்களில் RS வீரமுத்து குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம், மாத்தூர் செம்மன் விளை செல்லன் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாடவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை. இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை வழங்குகிறார் முனைவர் கலாராணி அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் முதுநிலை தமிழ் ஆசிரியர் சகாய ஜூடி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. இரவு 10 அகில பாரத் சங்கீத் சபா, ஸ்ரேயஸ் நாராயண் அவர்களின் பாட்டு. இரவு 11 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். அன்றும் இன்றும் என்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து செய்திகளுக்கு பிறகு மனம் நனை மதுரம் அழைத்து தேரல் சுவில் சாரலிசை காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
7: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா.

8101 எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:10

காலங்களை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. இளையராஜாவின் மாயாஜால இசையில கவிஞர் வாலியின் துள்ளலான வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் மதுரகானம் தான் உங்களுக்காக வரப்போகுது. இப்போ இள நெஞ்சங்களின் இதயராகம் திசையெட்டும் கேட்கிறதா? மைடியர் மார்த்தாண்டன் பட பாடல் மதுரகானமாய்

0: மாலை 4-5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நம்ம எஃப்எம்ல கேட்கணுமா? அப்படி பங்கேற்க விரும்பும் நேயர்கள் இப்போ நாங்க சொல்ற அலைபேசி எண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9495963210 இந்த மொபைல் நம்பருக்கு NGL அப்படின்னு கேபிட்டல்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களோட குறுஞ்செய்திய 9495963210 அப்படிங்கிற இந்த அலைபேசி எண்ணுக்கு தட்டி விடுங்க எஸ்எம்எஸ். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம குமரியப்பம் 101 கேட்டு ரசிக்கலாங்க.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
0: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:18. இந்த நேரத்துக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமடை. இது தேரல் சுவையில் சாரலிசை மதுரகானங்கள் வரிசையில அடுத்ததா உங்களுக்காக வரப்போகுது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியிருக்கும் பாடல், இளையராஜாவின் இசை மழையில நனைய போகுது கவிஞர் வாலியின் வரிகள். அன்பால் என்னை சாய்த்து விட்டு அசராத புன்னகையால் என்னை அள்ளி செல்கிறாயே, மந்திரம் பாடி ஜோராக கை சேரும் காலமெப்போ. வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு மதுரகானம் உங்களுக்காக.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சென்னை அலமாரி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை, தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாடவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:25. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமடைத்து தேரல் சுவையில் சாரல் இசை. மீண்டும் கவிஞர் வாலி இளையராஜாவின் கூட்டணியில ஒரு மதுரகானம் எஸ் ஜானகியின் குரல்ல. மேற்கத்திய ஜாஸ் இசை பாணியில நம்ம ஊர் பாட்டு ஒன்று கேட்கலாமா? பாட்டுக்கு பூட்டு போட முடியுமா? இசையத்தான் கட்டுக்குள்ள வைக்க முடியுமா? வருவது சத்ரியன் பட பாடல்.

சமூக அசைவுகளை பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் கண்ணாடிதான் இலக்கியம். அந்த இலக்கியம் குறித்து தெரிந்து கொள்ள கேளுங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடரில் நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை வழங்குகிறார் முனைவர் கலாராணி அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் முதுநிலை தமிழ் ஆசிரியர் சகாய ஜோடி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.

எங்கேயுமே போதும் என்றென்று உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனை மதுரமடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல அப்படியே டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:31. இந்த நேரத்தில் மதுரகானமாய் வரப்போகுது. கவிஞர் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் பாடல் இந்த பூங்காவனத்தில் சிறகடிப்பது பட்டாம்பூச்சிகளா இல்லை கன்னிப்பூக்களா. வருவது ஈரமான ரோஜாவே பட பாடல்.

உங்களது ஆரோக்கியத்தில் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நம்ம குமரி பண்பலை நூறு உங்களுக்காகவே தினந்தோறும் தருகின்ற நிகழ்ச்சி தான் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடர். இந்த நிகழ்ச்சியில் இன்று பகல் 12:50 டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து பேச வராறு வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெய கனக சபாபதி அவர்கள் மறக்காம கேளுங்க, கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தா அது உங்களுக்கும் எங்களுக்குமே சந்தோஷங்க. குமரி பண்பலை 101 இது மனம் நனை மதுரமழைது தேரல் சுவையில் சாரலிசை. இந்த நிகழ்ச்சியின் நிறைவான மதுரகானமாக வரப்போகுது கவிஞர் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இன்னிசை சாரலில் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருக்கும் பாடல் வெண்ணிலவு கூட தர இறங்குமா. புத்தாண்டை வரவேற்க என்ன ஒரு கற்பனை. கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளை கேட்கலாமா? வருவது அஞ்சலி பட பாடல்.

0: இன்றைய நாளின் பயணங்கள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள் கூறி இதுவரை உங்களோடு இணைந்திருந்து விடைபெறுவது ஆர்ஜே ஜெயலிஜு. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம்.

0: வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்குவங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20 தொடங்கி 28 வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு

0: உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின்போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
6: நலமாய் வாழ்வோம். டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குகிறார் வட்ட

0: மேல்நிலை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
1: டெங்கு காய்ச்சலோடு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி மருத்துவம் உங்களுக்கு தருவோம். முதல்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து பிளேட்லெட்ஸ்ங்கிற அணுக்கள் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டெங்கு வைரஸ் ஆனது இந்த பிளேட்லெட்டை வந்து முழுமையாக உடம்பில் அழித்து விடுகிறது. என்ன ஒரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NS1 ஆன்டிஜென் இல்லாட்டி எலைசா IgM அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டெஸ்ட்டை வந்து 5 நாளுக்கு மேலே ஃபீவர் இருந்தால் நம்ம உடனடியாக இந்த டெஸ்ட்டை பண்ணுவோம். இது இந்த டெஸ்ட்டுகளில் நமக்கு டெங்குக்குள்ள அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சைட் எஃபெக்ட் உடைய பவர்ஃபுல்லான மருந்துகள் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஃப்ளூயிட்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். ஃப்ளூயிட்ஸ் மட்டும்தான் நமக்கு டெங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ டெங்கு வந்து மிக கொடிய நோய் அப்படின்னு சொல்லி பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எவ்வளவு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வரீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுடைய நோய் வந்து மிக எளிதாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு வந்து டெங்கு ஸ்டேஜஸில் இந்த பிளேட்லெட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப லோ கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் இருந்து வார்டில் இருந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் தெரப்பி எடுத்துகிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதிலே நம்ம சரி செஞ்சிடலாம், முழுமை ஈஸியாக சரி செஞ்சிடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன டிலே ஆகி போச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரத்த கசிவு இல்லை மூக்கில் இருந்தோ இல்லை பற்களில் இருந்து ரத்த கசிவு உடல் சொருவு போன்ற சிம்டம்கள் வந்து வரும். இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சென்னை அரசு சுகாதாரத்துறையிலிருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நாங்க வந்து இன்டென்சிஃபைட் சர்வேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இப்ப நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா முதல் முதலாக ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா அவங்களுக்கு நாங்க ஃபீவருக்குள்ள மெடிசன்ஸ் கொடுக்குறோம், பேசிக் மெடிசன்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்கள உடனே பிளட் டெஸ்ட் செய்ய சொல்லுவோம். அந்த பிளட் டெஸ்ட்ல பிளேட்லெட்ஸோ இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் நமக்கு இருந்துச்சுன்னா உடனே டெங்குக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை தவிர்த்து அவங்க வீட்டு அட்ரஸ் வாங்கி அங்க நம்மளுடைய சுகாதார பணியாளர்களான டிபிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பணியாளர்களை நாங்கள் வந்து அனுப்பி அவங்கள அங்க தெருக்கள்ல வேற யாருக்காவது காய்ச்சல் இருக்குதா அப்படிங்கிற சர்வேலன்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவங்க வீட்டு சுற்றி உள்ள தேங்கிய நீர்களை வந்து அகற்றுவோம். அப்புறம் பூச்சி மருந்துகள் இருந்தால் எங்கேயாவது தேங்கியிருந்த தண்ணீர்களில் போடுவோம். இதை தவிர்த்து கப்பீஸ் மற்றும் காம்போஷியா மீன்கள் வெரைட்டி செய்யும் தேங்கி இருக்கக்கூடிய தொட்டிகளில் நம்ம அதை விடுவோம். ஏன்னா அது வந்து இந்த டெங்கு கொசு ரிலேட்டடான புழுக்கள் எல்லாம் அதை சாப்பிட்றோம். அது வந்து வேஸ்டே டோட்டலாக வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ இதை செய்யறதுக்கு நீங்க வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம வந்து உங்க ஏரியாவையே நீங்க வந்து சுத்தமா வச்சுக்க முடியும். இது தவிர்த்து ஒரு ஆளுக்கு டெங்கு இருக்கு அப்படின்னு அந்த ஏரியால கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல ஒரு மருத்துவ முகாம்களை நாங்க நடத்துவோம். நடத்தி அங்க உள்ள மக்களுக்கு உள்ள காய்ச்சல் இதை கண்டறிந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
0: டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நாடோடி தென்றல் படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜா மியூசிக்ல இளையராஜா வரிகள்ல கேட்போம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்.

0: மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198970.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
3: இன்னைக்கு செய்தி தெரியுமால, மருதம்பட்டை அப்படிங்கிற இயற்கை பாரம்பரிய பொக்கிஷத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மரம் நமக்கு நிழல் மட்டும் தருமா? இல்ல, சில மரங்கள் நம்ம முன்னோர்களோட மருத்துவ அறிவையும் தன்னுள்ளேயே சுமந்து நிற்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் மருத மரம். ஆற்றங்கரை நீர்நிலைகள் இருக்கும் பகுதிகளில் நாம அதிகமா பார்க்கக்கூடிய இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் என்ன தெரியுமா? டெர்மினாலா அர்ஜுனா அப்படிங்கறது. இதோட பட்டை தான் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தின் மருந்தம் பட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. மருதம்பட்டைக்கு நம்ம சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல பல ஆண்டுகளாக முக்கியத்துவம் இருந்து வருது. குறிப்பா இதய ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய பயன்பாடுகளுக்காக இது மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லலாம். மருதம்பட்டையின் முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? இதில் இயற்கையாகவே துவர்ப்பு சுவை இருக்குது. அதனாலதான் பாரம்பரிய மருத்துவத்தின் பல்வேறு தேவைகளுக்காக இதை பயன்படுத்துறாங்க. முன்னோர்கள் மருதம்பட்டைய குடிநீர் போன்ற பாரம்பரிய முறைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. சில பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள்ல இருமல், இறைப்பு, கழிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இதன் பயன்பாடு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல மருதம்பட்டை இதய தசைகளுக்கு ஆதரவாகவும் இதயத்தின் ஆரோக்கியத்திற்கும் பராமரிக்கக்கூடிய பாரம்பரிய மூலிகையாகவும் அறியப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயற்கையானது என்றாலே எல்லோருக்கும் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பானது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மருதம்பட்டைய மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பா முக்கியம். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து இது ஒரு மரம் அப்படின்னு நம்மளால கடந்து போயிட முடியும். ஆனா அந்த மரத்துக்கு பின்னாடி பல தலைமுறைகளோட இயற்கை அறிவும் பாரம்பரிய அனுபவமும் இருக்கலாம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இயற்கையை வெறும் சுற்றுச்சூழலா பார்க்கல. இயற்கையை நம்முடைய முதல் மருந்தகம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம பாரம்பரியத்தை நினைவுடுத்தும் ஒரு அழகான இயற்கை பொக்கிஷம் தான் இந்த மருதம்பட்டை. மரங்களை காப்போம், மருத்துவ தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இன்ன நேர்களை செய்தி தெரிந்ததா?
4: ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை
5: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
4: உடனடி டெலிவரி,
5: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
4: தொடர்புக்கு
5: சூர்யா ஆட்டோஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: மற்றும்
8: நாகர்கோவில்
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவில்.

0: நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: வசம் அங்கோ.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
5: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மெக்கானிக்கல், BTECல AI அண்ட் டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
4: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
5: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7550055 004.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 சித்திரம், பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் D. சசிகலா, அமைப்பு S. ஜோசப் ராஜ். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மாத்தூர் செம்மண் விளைச்செல்லம் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
3: பெருமைமிகு பாரதம் தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரைச்சித்திரம். எழுதியவர் டி சசிகலா.
4: தமிழ்நாட்டின் பல்லாயிரம் ஆண்டுகால பண்பாட்டு பெருமிதமும் இயற்கை வழங்கிய வளமும் உழைக்கும் மக்களின் ஈடு இணையற்ற தொழில்நுட்பமும் இணைந்த பெருநில அடையாளமே புவிசார் குறியீடாகும்.
5: ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் விளையும் இயற்கை செல்வங்கள், தலைமுறை தலைமுறையாக பேணப்பட்டு வரும் பாரம்பரிய கைவினை திறன்கள்

0: மற்றும் பிரத்யேகமான தயாரிப்பு முறைகளை கொண்ட பொருட்களுக்கு சர்வதேச அளவில் சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்கும் அமைப்பாக புவிசார் குறியீடு திகழ்கிறது.
1: தமிழ்நாட்டில் மொத்தம் 74 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உள்ளன. இது நாட்டிலேயே உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிக எண்ணிக்கையாகும்.
0: இது தொன்மை நாகரிகத்தின் ஆழமான தொழில்நுட்ப அறிவுக்கும் கலைசார் நுட்பத்திற்கும் சான்றாக அமைகிறது.
1: நெசவு, கைவினை, விவசாயம், உணவுப் பொருட்கள் என பல துறைகளிலும் பரந்து விரிந்துள்ள இந்த அடையாளங்கள் வெறும் வியாபார சின்னங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மண்ணின் தொன்மை வரலாற்றையும் மக்களின் வாழ்வியலையும் உலக அரங்கில் பறைசாற்றும் பண்பாட்டு பெட்டகங்களாக மிளர்கின்றன.
0: இந்த நிலப்பரப்பின் ஒவ்வொரு மாவட்டமும் தமக்கே உரித்தான ஒரு சிறப்பு பொருளை கொண்டு இயங்கி வருகிறது. பட்டு நெசவு முதல் பாறை சிற்பங்கள் வரையிலும், நறுமண மல்லிகை முதல் மலையோரத்து வாழைப்பழங்கள் வரையிலும் பரவியுள்ள இந்த மரபு நமது முன்னோர்களின் கைவண்ணத்தையும் இயற்கையோடு இயைந்த வாழ்வையும் நமக்கு நினைவூட்டுகிறது.
1: புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கைவினைப் பொருட்கள், ஆடைகள், விவசாயப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் என பிரிக்கலாம். கைவினை மற்றும் கலைப்பொருட்களில் தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட், தஞ்சாவூர் பொம்மை, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு, சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாகர்கோவில் கோவில் நகைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, தோடர் எம்பிராய்டரி, மகாபலிபுரம் கல் சிற்பம், அரும்பாவூர் மர வேலைப்பாடு, கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு, மயிலாடி கல் சிற்பம், மானாமதுரை மண்பாண்டம், நரசிங்கப்பேட்டை நாகஸ்வரம், கருப்பூர் களம்காரி ஓவியம், ஜடீரி நாமக்கட்டி, திண்டுக்கல் பூட்டு, கோயம்புத்தூர் ஆட்டுக்கல், கிழக்கிந்திய தோல் பொருட்கள், நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள் மற்றும் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் ஆகியவை அடங்கும்.
0: ஆடை மற்றும் துணி வகைகளில் காஞ்சிபுரம் பட்டு, மதுரை சுங்குடி, கோவை கோரா பருத்தி புடவை, ஆரணிப்பட்டு, திருபுவனம் பட்டு, கண்டாங்கி புடவை, சேலம் வெண்பட்டு, பவானி ஜமுக்காளம், செட்டிநாடு கொட்டான், பத்தமடை பாய், நெகமம் பருத்தி புடவை, செடிபுட்டா புடவை மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட உறையூர் பருத்தி புடவை ஆகியவை உள்ளன.
1: விவசாய பொருட்களில் ஈத்தமொழி நீள் தென்னை, நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் டீ, விருப்பாட்சி மலை வாழை, சிறுமலை மலை வாழை, கன்னியாகுமரி மட்டி வாழை, மதுரை மல்லி, ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் மலைப்பூண்டு, கன்னியாகுமரி கிராம்பு, ராமநாதபுரம் முண்டு மிளகாய், வேலூர் முள் கத்தரிக்காய், ஆத்தூர் வெற்றிலை, சோழவந்தான் வெற்றிலை, கும்பகோணம் வெற்றிலை, கும்பம் பன்னீர் திராட்சை, தோவாளை பூமாலை, சிட்டிக்குளம் சின்ன வெங்காயம், பன்ருட்டி முந்திரி, பன்ருட்டி பலாப்பழம், விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாடு சித்திரைக்கார் அரிசி மற்றும் தூயமல்லி அரிசி ஆகியவை அடங்கும்.
0: உணவுப் பொருட்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிரதம், மணப்பாறை முறுக்கு, ஊட்டி வர்கி, உடன்குடி பனங்கருப்பட்டி, சேலம் சாகோ ஜவ்வரிசி, மார்த்தாண்டம் தேன், கவிந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய உணவுப் பொருட்களும் இதில் அடங்கும். இவை தவிர மலபார் மிளகு மற்றும் ஆலப்பி பச்சை ஏலக்காய் போன்ற சில பொருட்கள் கேரளாவுடன் இணைந்த பகிரப்பட்ட புவிசார் குறியீடுகளாகும்.
1: இந்த பட்டியல் 2025 டிசம்பரில் அறிவிக்கப்பட்ட உறையூர் பருத்தி புடவை, தூயமல்லி அரிசி, கவுந்தபாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள், அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் ஆகிய ஐந்தும் புதிய சேர்க்கைகளுக்கு உட்பட்டது.
0: முதலாவதாக மகாபலிபுரம் கல் சிற்பம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கடல்சார் நுழைவாயிலாக திகழ்ந்த மாமல்லபுரம் உலகின் மிகத் தொன்மையான கல் சிற்பக்கலை மையங்களில் ஒன்றாகும். 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மற்றும் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் செழித்தோங்கிய இக்கல் சிற்ப மரபு இன்றளவும் மாமல்லபுரத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது.
1: கருங்கல், பலகைக்கல் மற்றும் மென்கற்களை பயன்படுத்தி சுத்தியலும் உளியும் கொண்டு முழுக்க முழுக்க கைகளால் இச்சிற்பங்கள் செதுக்கப்படுகின்றன. அர்ஜுனன் தபசு, ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் கடற்கரை கோவில் ஆகியவற்றின் சிற்ப அழகை பிரதிபலிக்கும் வகையில் ஆன்மீக கடவுள் உருவங்கள், விலங்குகள், கலை அலங்கார சிலைகள் ஆகியன உருவாக்கப்படுகின்றன.
0: இங்கு இயங்கி வரும் அரசு சிற்பக்கலை கல்லூரி இக்கலை மரபை அறிவியல் பூர்வமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது. 2017 புவிசார் குறியீடு பெற்ற மாமல்லபுரம் கல் சிற்பங்கள் உலகெங்கிலும் உள்ள அருங்காட்சியகங்கள், கோவில்கள் மற்றும் கலைக்கூடங்களை அலங்கரித்து தமிழ்ச்சிற்பியின் கைவண்ணத்தை பறைசாற்றுகின்றன.

0: முன்னதாக தஞ்சாவூர் வீணையின் நாதமும் மரச்சிற்பக்கலையும் தென்னக கர்நாடக இசையின் ஜீவநாடியாக திகழும் தஞ்சாவூர் வீணை இசைக்கருவிகளிலேயே புவிசார் குறியீடு பெற்ற முதல் பெருமைக்குரிய சாதனமாகும். தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரின் காலத்தில் உருப்பெற்ற இந்த வீணையின் உற்பத்தி மரபு முதிர்ந்த பலாமரத்தின் கட்டைகளிலிருந்து குடைந்து உருவாக்கப்படுகிறது.
1: ஒரே மரத்துண்டில் குடமும் தண்டையும் யாழையும் செதுக்கி உருவாக்கப்படும் வீணை ஏகநாத வீணை என்று அழைக்கப்பட்டு மிக உயர் மதிப்பை பெறுகிறது. பலாமரத்தின் இயற்கையான அதிர்வுத்தன்மையும் அதில் செய்யப்படும் நுட்பமான மெழுகு வேலைப்பாடுகளும் வீணையிலிருந்து புறப்படும் நாதத்திற்கு ஒப்பற்ற கம்பீரத்தையும் அமைதியையும் வழங்குகின்றன.
0: வீணையின் குடத்தில் செதுக்கப்படும் சரஸ்வதி உருவமும் அன்னப்பறவையின் முகமும் தஞ்சை பத்தர்களின் உன்னத சிற்பத்திறனை பறைசாற்றுகின்றன. 2013 பெறப்பட்ட புவிசார் குறியீடு தஞ்சாவூர் வீணையின் தூய்மையையும் அதன் பாரம்பரிய உற்பத்தி முறையையும் போலி படைப்புகளிலிருந்து பாதுகாத்து உலக இசை அரங்கில் அதன் புகழை நிலைநிறுத்தி வருகிறது.
1: அடுத்ததாக கருப்பூர் களம்காரி ஓவியம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கருப்பூர் கிராமத்தில் 17 தஞ்சாவூர் மராத்திய மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களின் ஆதரவுடன் உருவான புகழ்பெற்ற பாரம்பரிய கைவினைக்கலை கருப்பூர் களம்காரி ஓவியமாகும். பருத்தி துணிகளில் மரக்கட்டைகள் மற்றும் கைகளால் இயற்கை வர்ணங்களை கொண்டு வரையப்படும் இந்த ஓவியங்கள் வரலாற்று ரீதியாக தஞ்சாவூர் அரச குடும்பத்தினரின் ஆடைகள் அரண்மனை திரைச்சீலைகளில் பயன்படுத்தப்பட்டன.
0: இக்கலையின் முதன்மை சிறப்பம்சமே செயற்கை ரசாயனங்கள் எதுவுமின்றி முழுமையாக இயற்கை மூலிகைகள், தாவரங்களின் வேர்கள், பசுவின் பால், கடுக்காய், சுண்ணாம்பு கொண்டு தயாரிக்கப்படும் பாரம்பரிய சாயங்களாகும். பருத்தி துணியை பசுவின் பால் மற்றும் கடுக்காய் நீரில் பதப்படுத்தி மூங்கிலாலான பிரத்யேக தூரிகைகள் மூலமாக வரைகின்றனர்.
1: இந்திய அரசினால் புவிசார் குறியீடு வழங்கி கௌரவிக்கப்பட்ட இக்கலை தஞ்சாவூர் பிராந்தியத்தின் உன்னதமான கலை பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. தற்காலத்தில் கோவில் திருவிழாக்களுக்கான சுவாமி பட்டாடைகள், பிரம்மாண்ட திரைச்சேலைகள், சுவர் ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களாக உருவாக்கப்பட்டு உள்நாடு மற்றும் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது.
0: அடுத்ததாக மலைகளின் நகரமான திண்டுக்கல் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தனது கடினமான மற்றும் பாதுகாப்பான கைவினை பூட்டுகளுக்காக அகில இந்தியா முழுவதும் அறியப்படுகிறது. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல்லில் உருவாகும் பூட்டுகள் எந்திரங்களின் உதவியின்றி முழுக்க முழுக்க அனுபவமிக்க தொழிலாளர்களின் கைகளால் வடிவமைக்கப்படுகின்றன.
1: மாங்காய் பூட்டு, அலமாரி பூட்டு, சதுர பூட்டு, பெட்டி பூட்டு மற்றும் நெம்புகோல் பூட்டுகள் என 50 மேற்பட்ட வடிவங்களில் இவை தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பூட்டிற்கும் பிரத்யேகமான லிவர் அமைப்புகளும் கள்ளச்சாவிகளால் திறக்க முடியாத வகையிலான உட்புற பாதுகாப்பு வழிமுறைகளும் அமைக்கப்படுகின்றன.
0: திண்டுக்கல் பூட்டுகளின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் உயர்தர எஃகு தகடுகளும் பித்தளை உருளைகளும் இதன் ஆயுளை 100 மேல் நீட்டிக்கச் செய்கின்றன. அரசு அலுவலகங்கள், வங்கி கருவூலங்கள், சிறைச்சாலைகள் ஆகியவற்றில் திண்டுக்கல் பூட்டுகளுக்கே இன்றும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 2019 பெறப்பட்ட புவிசார் குறியீடு திண்டுக்கல் கைவினைஞர்களின் தலைமுறை உழைப்பிற்கு அளிக்கப்பட்ட உன்னதமான கௌரவமாகும்.
1: அடுத்ததாக அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் அம்பாசமுத்திரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராமங்களில் தலைமுறை தலைமுறையாக செய்யப்பட்டு வரும் பாரம்பரிய மர விளையாட்டுப் பொருட்களே அம்பாசமுத்திரம் சொப்பு சாமானாகும். குழந்தைகள் விளையாடுவதற்கான சிறிய வகை சமையல் பாத்திரங்கள், கிண்ணங்கள், உரல், ஆட்டுக்கல், தோசைக்கல் போன்ற நுட்பமான வடிவமைப்பை கொண்ட மரச்சாமான்கள் இதில் அடங்கும்.
0: அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்கள் பதப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள், இயற்கை வண்ணங்கள் மற்றும் தாழம்பு இலைகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இவை குடவரை உருளை சக்கரங்கள் மூலம் கடைந்து செய்யப்படுகின்றன. நச்சுத்தன்மையற்ற இயற்கை அரக்கு மற்றும் இயற்கை நிறமிகளை பயன்படுத்தி வண்ணம் பூசப்படுவதால் குழந்தைகள் வாயில் வைத்தாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத பாதுகாப்பான மற்றும் சூழல் நட்பு பொம்மைகளாகும்.
1: நெல்லை மாவட்டத்தின் பெருமை மிகு அடையாளமாக விளங்கும் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. இந்த பாரம்பரிய மரபொம்மைகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு சிறந்த மாற்றுப் பொருளாக திகழ்கிறது.

0: அடுத்ததாக தஞ்சாவூர் பொம்மை. காவிரி ஆற்றின் களிமண்ணை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த பாரம்பரிய கைவினைப் பொருள் தஞ்சாவூர் குண்டுச்சட்டி பொம்மை என்றும் அழைக்கப்படுகிறது. அடிப்பகுதி பெரியதாகவும் எடை மிகுந்ததாகவும் மேற்பகுதி குறுகலாகவும் எடை குறைவாகவும் வடிவமைக்கப்படுவதால் தொட்டால் ஆடி மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் தன்மை இதற்கு உண்டு.
1: தலையாட்டி பொம்மைகள், தாத்தா பாட்டி பொம்மை, செட்டியார் செட்டியச்சி பொம்மை என பல பெயர்களிலும் அறியப்படுகின்றன. தஞ்சாவூர் அரசர்களின் காலத்திலிருந்தே இக்கைவினைக்கலை தொடர்ந்து வருகிறது. வாழ்க்கையில் விழுந்தாலும் மீண்டும் எழும் மனநிலையை இப்பொம்மை குறியீடாக காட்டுகிறது என நம்பப்படுகிறது. தஞ்சாவூரின் அடையாளமாக விளங்கும் இப்பொம்மைகள் அப்பகுதியின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றன.
0: இன்று மின்சக்தியுடன் இயங்கும் பிளாஸ்டிக்

0: பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றன.
1: இன்று மின்சக்தியுடன் இயங்கும் பிளாஸ்டிக் பொம்மைகள் அதிகமாக இருந்தாலும் களிமண்ணால் செய்யப்பட்டு இயற்கையாகவே ஆடும் இந்த பொம்மைக்கு இணையானது எதுவும் இல்லை. இப்பொருளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீட்டு பதிவகம் மூலம் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது.
0: அடுத்ததாக காஞ்சிபுரம் பட்டு. தென்னகத்தின் கோவில் நகரமாம் காஞ்சி மாநகரம் உலகப்புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலைகளின் தாயகமாக திகழ்கிறது. தூய முல்பரி பட்டு நூலையும் உயர்தர பித்தளை மற்றும் தங்க ஜரிகையும் இணைத்து நெய்யப்படும் இச்சேலைகள் அதன் நீடித்த உழைப்பிற்கும் ஒளிரும் வண்ணங்களுக்கும் பெயர் பெற்றவை.
1: காஞ்சிப்பட்டின் தனித்துவமான சிறப்பம்சம் என்னவெனில், இதன் உடற்பகுதியும் முந்தானை பகுதியும் தனித்தனியாக நெய்யப்பட்டு கோர்வை என்ற சிறப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் மிக உறுதியாக இணைக்கப்படுவதாகும். இத்தையலின் வலிமை எந்த ஒரு காலத்திலும் பிரியாத வண்ணம் முப்புரி நூலின் பின்னலால் இணைக்கப்படுகிறது.
0: சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அரச குடும்பத்தினரின் பெயர் அபிமானத்தை பெற்ற இந்த நெசவு முறை பல்லாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கைமாறி வந்துள்ளது. கோவில்களின் கோபுர டிசைன்கள், மயில், அன்னப்பறவை மற்றும் மாம்பழ வடிவங்கள் இச்சேலைகளின் பார்டர்களில் பேரழகோடு செதுக்கப்படுகின்றன.
1: 2005 புவிசார் குறியீடு பெற்ற காஞ்சிப்பட்டு தமிழ்நாட்டின் நெசவு கலைக்கு உலக அளவில் முதன்மையானதொரு மணிமகுடமாக திகழ்வதுடன் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தின் தூணாகவும் நிலை கொண்டுள்ளது.
0: அடுத்ததாக ஆரணிப்பட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய நெசவு மையமான ஆரணி மெல்லிய மற்றும் லேசான எடையுடைய பட்டுச்சேலைகளுக்கு பெயர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். காஞ்சிபுரம் பட்டுடன் ஒப்பிடுகையில் ஆரணி பட்டுச்சேலைகள் எடையில் லேசானதாகவும் அன்றாட பயன்பாட்டிற்கும் விசேஷங்களுக்கும் உகந்த வகையிலும் வடிவமைக்கப்படுகின்றன.
1: ஆரணி நெசவாளர்களின் மிக முக்கிய தொழில்நுட்ப சாதனை என்னவெனில், ஒரே சேலையில் இரண்டு பக்கமும் வெவ்வேறு வண்ணங்களிலும் வெவ்வேறு டிசைன்களிலும் அணியக்கூடிய இரட்டை முகப்பட்டுச் சேலைகளை நெய்வதாகும். மேலும் ஒரே புடவையில் மூன்று வெவ்வேறு ஜரிகை பார்டர்களை அமைக்கும் முறையும் ஆரணி நெசவின் தனிச்சிறப்பாகும்.
0: கைத்தறியில் இயற்கை சாயமிட்ட தூய பட்டு நூல்களை பயன்படுத்தி நெய்யப்படும் இச்சேலைகள் அதன் பளபளப்பிற்கும் நீடித்த உழைப்பிற்கும் நீடித்து உழைக்கும் இயற்கை தன்மைக்கும் பெயர் பெற்றவை. 2006 புவிசார் குறியீடு பெற்ற ஆரணிப்பட்டு திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட எல்லைப்புற பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர் குடும்பங்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை வழங்கி வரும் முக்கிய கைத்தொழிலாக மிளிர்கிறது.
1: அடுத்ததாக கோவை கோரா பருத்தி சேலை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று போற்றப்படும் கோயம்புத்தூர் கைத்தறி நெசவில் உருவாக்கிய உன்னதமான படைப்பே கோவை கோரா பருத்தி சேலைகளாகும். தூய பட்டு நூலையும் உயர்தர கோரா பருத்தி நூலையும் இணைத்து செய்யப்படும் இச்சேலைகள் பட்டின் பளபளப்பையும் பருத்தியின் காற்றோட்டமான மென்மையையும் ஒருங்கே கொண்டுள்ளன.
0: கோயம்புத்தூர் பகுதியின் பிரத்யேக தட்பவெப்ப நிலையும் அங்குள்ள நெசவாளர்களின் பல தலைமுறை அனுபவமும் இச்சேலைகளின் தரத்தை தீர்மானிக்கின்றன. கோரா பருத்தி சேலைகள் அணிவதற்கு மிகவும் லேசானதாகவும் தென்னகத்தின் வெப்பமான காலநிலைக்கேற்ற உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஆடைகளாகவும் திகழ்கின்றன.
1: இச்சேலைகளின் பார்டர்களில் வண்ணக்கரைகளுடன் சிறிதளவு ஜரிகை இழைகளை கொண்டு அழகிய வடிவமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. 2014 புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்ற கோவை கோரா பருத்தி கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள திருப்பூர் ஈரோடு மாவட்ட கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் கீழ் இயங்கும் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களுக்கு நிலையான பொருளாதார ஊக்கத்தை வழங்கி வருகிறது.
0: அடுத்ததாக தோடா எம்பிராய்டரி. நீலகிரி மலையின் தொன்மையான பழங்குடி சமூகமான தோடா இன பெண்களால் பாரம்பரியமாக தைக்கப்படும் பூக்கூர் எனப்படும் எம்பிராய்டரி கலை இந்தியாவின் மிகவும் தனித்துவமான பழங்குடி கைவினைகளில் ஒன்றாகும்.
1: தடிமனான வெள்ளை பருத்தி துணியின் மீது ஊசியின் உதவியால் பின்புறத்திலிருந்து தைக்கப்படும் இக்கலை சிவப்பு மற்றும் கருப்பு வண்ண கம்பளி நூல்களை மட்டுமே பயன்படுத்தி முக்கோணம், சதுரம், இயற்கை வடிவங்கள் இதில் கலைநயத்துடன் தைக்கப்படுகின்றன. தோடா மக்கள் அணியும் புத்குலி எனப்படும் பாரம்பரிய ஆடை அவர்களின் கலாச்சார விழாக்கள் மற்றும் சடங்குகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: எவ்வித வரைபடமோ அல்லது எந்திர உதவியோ இன்றி பெண்களின் கற்பனை திறனினாலும் கைவிரல் கணக்கினாலும் மட்டுமே உருவாகும் இக்கலை தோடா மக்களின் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலின் வெளிப்பாடாகும். 2013 ஆண்டு பெறப்பட்ட புவிசார் குறியீடு இந்த அரிய பழங்குடி கலை

0: மரபை போலி தயாரிப்புகளிலிருந்து பாதுகாத்து சர்வதேச அளவில் அதன் கலை மதிப்பை உயர்த்தியுள்ளது.
1: அடுத்ததாக சித்திரைக்கார அரிசி. ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட கரிசல் நிலங்களில் பயிரிடப்படும் உன்னதமான பாரம்பரிய சிவப்பு நெல் ரகங்களில் ஒன்று சித்திரைக்கார அரிசியாகும். தமிழ் சித்திரை மாதத்தில் விதைக்கப்பட்டு மானாவாரி நிலங்களில் மிக குறைந்த மழை நீரை கொண்டு விளையும் இந்த அரிசி வறட்சி தாங்கும் பாரம்பரிய பயிராக போற்றப்படுகிறது.
0: சித்திரைக்கார அரிசி சிவந்த நிற தவிழும் அதிக நார்ச்சத்தும் இரும்பு சத்து துத்தநாகம் போன்ற தாதுக்களையும் கொண்டது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது.
1: ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற இயற்கை வரப்பிரசாதமான சித்திரைக்கார அரிசி வேதி உரங்கள் இன்றி இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் பாரம்பரிய அரிசி ரகங்களில் ஒன்றாக போற்றப்படும் இதற்கு புவிசார் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய விவசாய அடையாள அங்கீகாரம் வழங்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு வருகிறது.
0: அடுத்ததாக விருதுநகர் சம்பாவத்தல் மிளகாய். விருதுநகர் மாவட்டம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மிளகாய் வர்த்தக மற்றும் செயலாக்க மையமாக விளங்குகிறது. இங்கு காய வைத்து சந்தைப்படுத்தப்படும் விருதுநகர் சம்பாவத்தல் அதன் தீவிரமான காரத்தன்மை, அடர்ந்த சிவப்பு நிறம் மற்றும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாத சேமிப்பு தன்மையால் இந்திய அளவில் புகழ் பெற்றது.
1: விருதுநகர் பகுதியின் கரிசல் மண் நிலங்களில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் சம்பா மிளகாய்கள் பறிக்கப்பட்டு வெயிலில் இயற்கை முறையில் உலர்த்தப்பட்டு வத்தலாக மாற்றப்படுகின்றன. விருதுநகர் சம்பாவத்தலுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. கிழக்காசியா, இலங்கை, மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இவை பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படும். இவ்வத்தல் விருதுநகர் மிளகாய் வியாபாரிகள் மற்றும் கரிசல் காட்டி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மை விளைபொருளாகும்.
0: அடுத்ததாக ராமநாதபுரம் முண்டு மிளகாய். ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட கடலோர பகுதிகளில் விளையும் முண்டு மிளகாய், குண்டு மிளகாய் அதன் உருண்டையான செர்ரிப்பழம் போன்ற தனித்துவமான வடிவத்தினால் உலக அளவில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ராமநாதபுரம் பகுதியின் உப்புத்தன்மை கொண்ட மண் மற்றும் கடலோர காற்றினால் இம்மிளகாய்க்கு பிரத்யேகமான காரமும் வாசனை தன்மையும் கிடைக்கின்றன.
1: முண்டு மிளகாய் மிதமான காரத்தையும் அதிக விதைகளையும் தடிமனான தோலையும் கொண்டது. காரைக்குடி செட்டிநாடு சமையல், சாம்பார், கார சட்னி, ஊறுகாய் மற்றும் அசைவ குழம்புகளுக்கு முண்டு மிளகாய் பயன்படுத்தப்படும் போது உணவுக்கே உரித்தான பிரத்யேக வாசனையையும் கெட்டியான குழம்பு தன்மையையும் தருகிறது.
0: ராமநாதபுரம் முண்டு மிளகாய்க்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், கடலாடி வட்டார விவசாயிகளின் முதன்மை பணப்பயிராக விளங்கும் இம்மிளகாய் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
1: அடுத்ததாக பன்ருட்டி முந்திரி. கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் விளையும் முந்திரி பருப்புகள் உலக அளவில் அவற்றின் தனித்துவமான சுவை மற்றும் அதிக இயற்கை எண்ணெய் சத்துக்காக பெயர் பெற்றவை. பன்ருட்டி பகுதியின் கனிம வளம் நிறைந்த செம்மண் நிலம் முந்திரி சாகுபடிக்கு மிகச்சிறந்த இயற்கை சூழலை வழங்குகின்றன.
0: பன்ருட்டி முந்திரி அளவில் பெரியதாகவும் அடர்ந்த தங்க வெண்மை நிறத்திலும் இனிப்புத்தன்மையுடனும் இருக்கும். இதில் உடலுக்கு நன்மை அளிக்கும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள், புரதம், மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செறிந்துள்ளன. மற்ற பகுதி முந்திரிகளை விட இதில் புரதச்சத்து மற்றும் இயற்கை எண்ணெய் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் சமையலிலும் இனிப்புகளிலும் பிரத்யேக நறுமணத்தை தருகிறது.
1: பன்ருட்டி நகரம் முந்திரி நகரம் என்று அழைக்கப்படுவதுடன் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கும் முந்திரி பதப்படுத்தும் ஆலை தொழிலாளர்களுக்கும் முதன்மை வாழ்வாதாரமாக உள்ளது. பன்ருட்டி முந்திரிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதன் மூலம் பன்ருட்டி விவசாயிகளுக்கு உரிய அங்கீகாரமும் நியாயமான ஏற்றுமதி விலையும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
0: அடுத்ததாக ஈரோடு மஞ்சள். தென்னிந்தியாவின் முக்கிய விவசாய வர்த்தக மையமான ஈரோடு உலக அளவில் மஞ்சள் மாநகரம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. தனது உயர்தர மஞ்சளுக்காக புவிசார் குறியீட்டையும் பெற்றுள்ளது. ஈரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பவானி, கொடுமுடி, கோபிசெட்டிபாளையம் ஆகிய காவிரி பாசன பகுதிகளில் இம்மஞ்சள் விளைவிக்கப்படுகிறது.
1: ஈரோட்டின் களிமண் கலந்த செம்மண் நிலமும் காவிரி ஆற்றின் பாசன வசதியும் இம்மாநில மஞ்சளுக்கு 2.5 முதல் 3.5% வரையிலான அதிகப்படியான குர்குமின் வேதிப்பொருளை வழங்குகின்றன. இந்த அதிக குர்குமின் அளவே மஞ்சளுக்கு

0: அடர் தங்க நிறத்தையும் வலுவான கிருமி நாசினி மருத்துவ குணங்களையும் வழங்குகிறது.
1: ஈரோடு சந்தையில் விற்பனையாகும் மஞ்சள் அதன் இயற்கை பிரகாசத்திற்காகவும் நீண்டகாலம் கெடாமல் இருக்கும் சேமிப்பு திறனுக்காகவும் சர்வதேச மருந்து மற்றும் உணவு நிறுவனங்களால் விரும்பி வாங்கப்படுகிறது. 2019 புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்ற ஈரோடு மஞ்சள் கொங்குமண்டல விவசாயிகளின் பல கால உழைப்பிற்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரமாகும்.
0: அடுத்ததாக சிறுமலை மலை வாழைப்பழம். திண்டுக்கல் நகருக்கு அருகே கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சிறுமலை குன்றுகளில் விளையும் சிறுமலை மலை வாழைப்பழம் அதன் இணையற்ற சுவைக்கும் மருத்துவ குணத்திற்கும் பெயர் பெற்ற இயற்கை உற்பத்தியாகும். விருப்பாட்சி மற்றும் சிறுமலை என இரு வகைகளில் அறியப்படும் இம்மலை வாழைப்பழங்கள் ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இன்றி முற்றிலும் மலைக்கட்டு பகுதியின் இயற்கை வண்டல் மண்ணிலும் மழை நீரிலும் விளைவிக்கப்படுகின்றன.
1: இதனுடைய தோல்கள் தடிமனாகவும் பழம் கெட்டியான சதைப்பற்றுடனும் அளவான இனிப்புடனும் வாசனையுடனும் இருக்கும். மற்ற வாழைப்பழங்களைப் போல் அல்லாமல் சிறுமலை வாழைப்பழம் பல வாரங்கள் கெடாமல் இருக்கும் அபூர்வத்தன்மையை கொண்டுள்ளது. பழத்தின் தோல் கருத்த பின்னரும் அதன் உட்புற சதைப்பற்று கெடாமல் சுவையோடு இருப்பது இதன் சிறப்பம்சமாகும்.
0: செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும் மருத்துவ குணம் கொண்ட இம்மலை வாழைப்பழம் பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பிலும் முதன்மை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 2008 புவிசார் குறியீடு பெற்ற சிறுமலை வாழைப்பழம் மலைவாழ் விவசாயிகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது.
1: அடுத்ததாக நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் டீ. மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மலைச்சாரலில் கடல் மட்டத்திலிருந்து 1000 முதல் 2500 மீட்டர் உயரத்தில் விளையும் நீலகிரி தேயிலை உலக அளவில் தனக்கென தனித்துவமான சுவையையும் நறுமணத்தையும் கொண்டுள்ள தென்னிந்திய தேயிலையாகும்.
0: 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்நீலகிரி தேயிலை சாகுபடி அப்பகுதியின் மிதமான வெப்பநிலை, மிதமான மழைப்பொழிவு மற்றும் மூடுபனி நிறைந்த காலநிலையினால் உலகத்தரம் பெறுகிறது.
1: நீலகிரி தேயிலை தனித்துவமான சுவை, மணம் மற்றும் தரம் காரணமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. 2008 புவிசார் குறியீடு பெற்ற நீலகிரி தேயிலை இந்தியாவின் 100வது ஜிஐ டேக்காக நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் தேயிலை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பெருவாரியான தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வையும் தேயிலை விவசாயிகளின் கூட்டுறவு அமைப்புகளையும் பாதுகாக்க இது உதவுகிறது.
0: அடுத்ததாக கோவில்பட்டி கடலை மிட்டாய். தென்பாண்டி சீமையின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி நகரம் ஊட்டச்சத்து மிக்க கடலை மிட்டாய்க்கு உலக அளவில் பெயர் பெற்றது. கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கரிசல் மண் பூமியில் விளையும் உயர்தர நிலக்கடலைகள் அறுவடை செய்யப்பட்டு சரியான பக்குவத்தில் வறுக்கப்பட்டு தோல்கள் நீக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன.
1: இக்கடலை மிட்டாயின் பிரத்யேக சுவைக்கு காரணம் இதில் பயன்படுத்தப்படும் வெள்ளப்பாகு மற்றும் தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் ஆகும். கரும்பிலிருந்து எடுக்கப்படும் தூய வெள்ளப்பாகை சரியான கம்பிப்பதத்தில் காய்ச்சி வறுத்த கடலைகளை சேர்த்து செவ்வக வடிவ தட்டுகளில் பரப்பி தேங்காய் துருவல் தூவப்பட்டு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இதில் சர்க்கரையோ அல்லது செயற்கை நிறமூட்டிகளோ சேர்க்கப்படுவதில்லை.
0: புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது. 2020 புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் தன்னுடைய தனித்துவமான சுவையால் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
1: அடுத்ததாக உடன்குடி கருப்பட்டி. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதியான உடன்குடி ரசாயன கலப்பற்ற இயற்கை செறிந்த பனை வெள்ளத்திற்கு புகழ்பெற்ற இடமாகும். உடன்குடியின் செம்மண் தேரி நிலங்களில் வளரும் பனை மரங்களில் இருந்து இறக்கப்படும் தூய பதநீரை விறகடுப்பில் காய்ச்சி பெரிய கொப்பரைகளில் ஊற்றி எவ்வித சுண்ணாம்போ அல்லது வெளுப்புகளை சேர்க்காமல் பாரம்பரிய முறையில் காய்ச்சி உடன்குடி பனை வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது.
0: இக்கருப்பட்டி அடர் கரும் பழுப்பு நிறத்துடனும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த மருத்துவ சுவையுடனும் திகழ்கிறது. உடன்குடி கருப்பட்டிக்கு 2023 புவிசார் குறியீடு கிடைத்தது. தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய வாழ்வாதார நம்பிக்கையை அளித்துள்ளது. இவை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
1: இறுதியாக தமிழ்நாட்டின் பாரம்பரியம், கைவினைத்திறன், வேளாண்மை மற்றும் உள்ளூர் வளங்களின் தனித்துவத்தை பாதுகாப்பதில் புவிசார் குறியீடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு வழங்கப்படும் இந்த அங்கீகாரம் அவற்றின் தனித்தன்மையையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்த உதவுகிறது.
0: மேலும் இப்பொருட்களுக்கு சந்தையில் தனி அடையாளத்தை உருவாக்க

0: உருவாக்குவதுடன் அவற்றை உற்பத்தி செய்யும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கும் பயனளிக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பாதுகாத்து அவற்றின் தரத்தை பேணி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அவற்றுடன் தொடர்புடைய பாரம்பரியத்தையும் வாழ்வாதாரத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க உதவும்.
1: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் டி சசிகலா. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இத இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன்

0: பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபெனைலெஃப்ரின் குளோர்பினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்றுச் சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரிய சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1,36,00,000 ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார்.

0: மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்பிராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24th நிட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்பிராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏழை கூடத்தை மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55.

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும்

0: அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
3: மறக்காம கேளுங்க.

0: திரையிசையில் அடுத்து வருகிறது சூரியன் திரைப்பட பாடல் பாடல் பாடியிருக்காங்க எஸ் ஜானகி அண்ட் மனோ. கேட்கலாமா?
1: லாலா டோல் டப்பிமா கண்ணே கங்காமாவோ இடுப்ப சுத்தி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.

0: பூமியில்
1: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல. போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446.
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: திரையிசை கேட்டோம்.
4: தேமதுர தமிழோடு
5: தென் பாண்டி இசையோடு
4: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
5: குமரி பண்பலை 101.
3: இசையோடு என்றும் எப்போதும் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. நாட்டுப்புற கீதங்கள். RS வீரமுத்து குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.
6: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் வழங்குவோர் RS வீரமுத்து குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் நையாண்டி

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் எஸ் வீரமுத்து குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளத்தை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, வாரந்தோறும் செவ்வாய், வியாழன், சனி மாலை 6:05 ஞாயிறு இரவு 8 ஒளிபரப்பாகும் மண்ணின் மனம் நிகழ்ச்சியை கேட்டு உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கிராமிய கலை பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி.

2 2 0 0 0 1. இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: செய்தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நினைவிற்கு இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விழிப்பு நிலை உரை வழங்குகிறார் முனைவர் கலாராணி அவர்கள். தொடர்ந்து வரும் தேனமது தொடரில் படைப்பாளர் முதுநிலை தமிழ் ஆசிரியர் சகாய ஜுடி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திண்டிவனம், சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, செம்மஞ்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கலவை, வல்லம், திருத்தணி, கேளம்பாக்கம், விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தளி, வாலாஜா, வளத்தி, மயிலம், பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், திருப்போரூர், சென்னை, அமுண்டி, கொளப்பாக்கம், செய்யாறு, பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், மேலாலத்தூர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி, உத்தரமேரூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, நீலகிரி மாவட்டங்களின் இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்

0: புதுச்சேரியிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 24 தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 25 தேதி அன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. 26 தேதி முதல் 28 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும், சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்மி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த

0: செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:03. மனம் என்றாலே மனதுக்கு முதலில் நினைவுக்கு வருவது என்ன என்ன? மல்லிகையின் மனமா, நாதஸ்வரத்தின் மங்கள ஓசையா, மணமக்களோட புன்னகையா? இல்லைங்க, இரண்டு மனங்களும் இணையும் அந்த அழகான தருணம் எது உங்களுக்கு ஞாபகம் வரும்? தமிழ் இலக்கியத்துல காதலுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இல்லறத்துக்கும் ஒரு தனி அழகு இருக்கு இல்லையா? மனம் அப்படிங்கிற சொல்லுக்கு நறுமணம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அப்படி பார்த்தா இரண்டு வாழ்க்கைகளையும் நறுமணமாக்கும் நிகழ்வு தான் கல்யாணம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை நாம கேட்க போறோம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக திரை இசை பாடல்கள் இணைந்து வருது கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில். இந்த பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பியிருக்காங்க யார் அப்படின்னா, மாத்தூர் செம்மன் விளை செல்லன். சரிங்களா, ஸோ முதல் பாடல் வருதுங்க சுமதி என் சுந்தரி அப்படிங்கிற படத்திலிருந்து. பி சுசீலா பாடியிருக்காங்க, கண்ணதாசன் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில். கேட்கலாமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேரம் 3:08 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். தமிழ்ல மனம் அப்படிங்கிற சொல்லுக்கு திருமணம் மட்டுமல்லங்க நறுமணம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. சோ வாழ்க்கைய பணம் வீச செய்யும் நிகழ்வான திருமணம் கல்யாணம்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல காதல் வாழ்க்கை களவு அப்படின்னும், திருமணத்திற்கு பிந்தைய இயற்கை வாழ்க்கையை தான் நம்ம கற்பு அப்படிங்கிற இரு நிலையில பேசுவோம். ஸோ இந்த கல்யாணம் தலைப்புல அடுத்து வர பாடல் என்ன பாடல்னு பார்க்கலாமா? புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. ஸ்ரீ டூன் குமரி FM 101.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேரம் 3:15 எங்களை இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு மாத்தூர் செம்மண் விளைச்செல்லன் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சங்க இலக்கியத்துல திருமணம் அப்படிங்கறது, சங்க இலக்கியத்துல இன்னைக்கு திருமணத்தை போல ஒரு தனி திருமண நிகழ்ச்சி மட்டும் பேசப்படலங்க. காதல் வாழ்க்கை களவு அப்படின்னும், சமூக அங்கீகாரம் பெற்ற இல்லற வாழ்க்கையே கற்பு அப்படின்னும் இலக்கிய மரபுல கூறுறாங்க. அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை அப்படிங்கிற அகப்பாடல்கள்ல தலைவன் தலைவியோட காதல், பிரிவு, கூடல், குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே பேசப்படுது. கணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், சுசிலா பாடியப்பால். உரிமை குரல் திரைப்படத்துக்கு 101.1.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மாடல்களில்
5: சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் 3:21 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. தொல்காப்பியத்துல பொருளாதிகாரம் தமிழ் அகவாழ்க்கைய பத்தி பேசுது. காதல் எப்படி இல்லற வாழ்க்கையா மாறுது அப்படிங்கறதுக்கான இலக்கிய பின்னணியை நாம அதுல பார்க்கலாம்.

0: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான காப்பியம் எது தெரியுமா? சிலப்பதிகாரம் தாங்க. இதோட தொடக்கம் கோவலன் கண்ணகி திருமணத்தோட தான் தொடங்குது. அதனால தான் திருமணம் அப்படிங்கிறது ஒரு கதையோட தொடக்கமாகவும் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பமாகவும் இலக்கியத்தில் இடம்பெறுது. இளையராஜா மியூசிக்ல கேஜிஎஸ் தா சித்ரா பாடியிருக்காங்க மௌனம் சம்மதம். ஸ்ரீடின் குமரி FM 101.

0: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: நேரம் 3:33. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு மாத்தூர் செம்மன் விலை செல்லன் தொகுத்து அனுப்பிய பால்களை தான் நம்ம கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல பால்கள் கேட்டுட்டு இருக்கோம். வள்ளுவர் திருமணத்தை மட்டும் ஒரு சடங்கா பார்க்காம அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இல்லற வாழ்க்கையின் பண்புகளையும் வலியுறுத்தியிருக்காரு. இல்வாழ்க்கை அதிகாரத்துல குடும்ப வாழ்க்கை, அன்பு, அறம், விருந்தோம்பல், உறவுகளுக்கான கடமை இப்படி பேசப்படுது. மாயாபஜா திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் திருச்சி ராமையா தாஸ், இசை கந்தசாலா.
1: கல்யாண சமையல் சாதம்

0: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யாட்டோஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: திருமண சடங்குகளில் இலக்கிய பின்னணி என்னன்னு பார்த்தா, தமிழ் திருமண மரபில் மாலை மாற்றுதல், தாலி, மணமக்கள், நாதஸ்வரம், மேளம், ஊர்வலம், விருந்து, இவை எல்லாமே காலப்போக்கில் பண்பாட்டு அடையாளமாக மாறிடுச்சு. முரடன் முத்து திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா, வரிகள் கண்ணதாசன். ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: பொண்ணு.
1: ஐயோ, ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

தமிழ் இலக்கியத்தில் பெண்ணின் திருமணத்தை வெறும் அலங்கார நிகழ்வாக மட்டும் காட்டாமல் அவளுடைய காதல், எதிர்பார்ப்பு, பிரிவு, குடும்ப பொறுப்பு, இல்லற வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் ஒரு உணர்வுகளோடு இணைத்து பேசுது இலக்கியம். எஸ் பாலச்சந்திர இசையில் எல்லார் ஈஸ்வரி ரேணுகா பாடியிருக்காங்க அவனா இவன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் ஓணம் மெகா தள்ளுபடி ஆஃபர். இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளையன்சஸ், நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. August 22 to 26 டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
0: நேரம் 3:46 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. இலக்கிய பார்வையில திருமணம் அப்படிங்கிறது இரண்டு தனி மனிதர்களின் இணைவு மட்டும் இல்லைங்க, குடும்ப உறவு, சமூகம், மரபு ஆகியவற்றை இணைக்கும் ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுது. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ராஜா திரைப்பட பாடல்.

இணை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இணை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இந்த இலக்கியத்திலையும் சமூகத்திலையும் இருந்த காதல், மனம், இல்லறம், குடும்ப உறவு அப்படிங்கிற பயணம் பின்னாடி தமிழ் சினிமாவிலையும் மிகப்பெரிய கருப்பொருளா மாறுச்சு. அதனால தான் கல்யாணத்தை மையமா வச்சு ஏராளமான பாடல்கள், காட்சிகள், வசனங்கள் உருவாயிருக்கு. இளையராஜா மியூசிக்ல SB பாலசுப்ரமணியம், ஜானகி, சைலஜா பாடியிருக்காங்க நான் மகான் அல்ல திரைப்படத்திற்காக.

0: கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32 இன்ச் டிவி 8,990 முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். 110 AC 26,999 முதல். இச்சலுகை August 22 முதல் 26 வரை மட்டுமே. டிஜிமார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
1: தமிழ் இலக்கியம் காதலின் அழகு சொன்னது, திரையிசை அந்த காதலுக்கு குரல் கொடுத்தது. இன்று அந்த இனிய பாடல்களின் வழியே கல்யாணத்தின் பல்வேறு உணர்வுகளை நாமும் ரசித்தோம் இல்லையா? அன்பு இருக்கட்டும், புரிதல் இருக்கட்டும், விட்டுக்கொடுதல் இருக்கட்டும், அந்த இல்லற வாழ்க்கை என்று இனிமையா இருக்கட்டும். இது உங்கள் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில கல்யாணம் அப்படிங்கிற இனிய தலைப்போட இன்றைய பயணம் இத்துடன் நிறைவடைகிறது.

மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு புதிய திரைசி பயணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்கள் வாழ்க்கையிலும் அன்பின் மனம் வீசட்டும். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது திலகவதி பிரம்மபுத்திரன்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1-9
3: அவர் வழிவழகி கபிலன், புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அவற்றின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:03. நேர்களே இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல் கேட்கலாம்.

இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வேறு நகரங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இத்தகைய பணிபுரியும் பெண்களின் தேவையை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் முக்கியமான சமூக நலத்திட்டம்தான் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம். வேலை வாய்ப்புக்காக தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் மட்டுமில்லாமல் கைம்பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்கும் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தங்குமிட வசதிகள் வழங்கப்படலாம். சில இடங்களில் விடுதிகளுடன் இணைந்து குழந்தைகள் காப்பக வசதியும் ஏற்படுத்தப்படுவதால் குழந்தைகளை கொண்ட பணிபுரியும் பெண்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. ஒரு பெண் தனது குடும்பத்தை விட்டு வேறு நகரத்திற்கு சென்று வேலை பார்க்கும் போது அவருக்கு முதலில் தேவைப்படுவது பாதுகாப்பு, அடுத்து குறைந்த செலவில் நல்ல தங்குமிடம், பெண் வேலைக்கு செல்ல வசதியான இடம். இந்த மூன்று தேவைகளையும் கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. இத்தகைய விடுதிகளில் பொதுவாக தங்கும் அறைகள், உணவு, குடிநீர், மின்சாரம், குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் வசதிகளும் கட்டணமும் தகுதி விதிமுறைகளும் விடுதிக்கு விடுதி மற்றும் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் கிடைப்பது என்பது ஒரு வசதியை பெறுவது மட்டுமல்ல, அது அவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய நிறைவு பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஆதரவு. நான் வேலைக்காக வேறு நகரத்திற்கு சென்றால் எங்கே தங்குவது என்ற கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வேலைக்கு செல்ல இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு தங்களுக்கென ஒரு சுயமான வாழ்க்கையையும் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழ் விடுதியில் சேர விரும்பும் பெண்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமூக நலத்துறை, மகளிர் நலத்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை அறிந்து கொள்ளலாம். அரசு அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். விண்ணப்பிக்கும் முன் வயது வரம்பு, பணிபுரியும் நிறுவனத்தின் விவரம், வருமான வரம்பு, தங்கும் காலம் மற்றும் கட்டணம் போன்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்வதும் நல்லது. ஒரு பெண் பாதுகாப்பாக தங்குவதற்கான வாய்ப்பை பெறும்போது அவர் ஒரு வேலையை மட்டும் பெறுவதில்லை, தன்னம்பிக்கையுடன் தனது எதிர்காலத்தையும் உருவாக்குகிறார். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் போன்ற சமூக நலத்திட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் முக்கியமான முயற்சிகளாகும். பெண் முன்னேற்றம் என்பது குடும்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, அது நாட்டின் முன்னேற்றமும் கூட. இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.

நேர்மை போது 4:07. நீங்களே கேட்டு ரசிக்கவிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 கேட்க வேண்டி குறிஞ்செய்தி அனுப்பிக்கிட்டு நம்முடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் வலம் வரக்கூடும் அப்படின்னு வானொலி பெட்டியின் அருகே செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இந்திய நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருக்காக வருகிறது அப்படின்னா,

இரணியல் பழனி அடிப்பிள்ளை. இந்த நேரின் விருப்பமாகத்தான் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, அவங்க வந்து ஜீன்ஸ் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து. அருமையான இந்த பாடலை அந்த நேரோடு சேர்ந்து நாமும் கேட்கலாம்.

0: நேர்மிப்போது 4:16:20. மாலை பொழுதின் மயக்கத்தில் நம் மனங்களை மகிழ்ச்சியூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா, இதய கோவில் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தான். அடடா, இது நான் கேட்ட பாடலாச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, திட்டவெளியிலிருந்து சாஃபி இவங்க தான். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் முத்துலிங்கம். இந்த நேயரோட சேர்ந்து நாம பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிடக்கிட தகிடத்தோம் தத்தகதிமி

நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, தங்கப்பதக்கம் படத்திற்காக வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா, சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன். இந்த நேயரோடு சேர்ந்து நாம பாடலை கேட்கலாம்.
1: Above the world so high, like a diamond in the sky.

நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் வந்து எங்களுடைய பாடலா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சென்னையிலிருந்து சங்கரி, பாலா, சாய்சரண், மகிழ், மித்ரன், இந்த நேர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இவங்களோட விருப்பமா வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, பாட்ஷா. இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் தான். பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து.

0: நேரம் இப்போது 4:34. இனிமையான இந்த மாலை வேளையில் உற்சாகமாய் உங்கள் உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் நிச்சயமா என்னுடைய பாடல தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, புதுக்குடியிருப்பிலிருந்து ஏ கலீல் ரஹ்மான். இந்த நேயர் தான் இவங்களுக்காக வரப்போற பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, கலை கோவில். இந்த படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா பாடிய பாடல் தான். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேயர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உருவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, மின்சார கண்ணா இந்த படத்துக்காக ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் தான். இந்த பாடலை SMS மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சுங்கான் கடையிலிருந்து விஷால், சரண்யா, மிதுன் இந்த நேயர்கள். இந்த பாடலுக்கு இசை தேவா, வரிகள் நா முத்துக்குமார். இந்த நேயரோட சேர்ந்து பாடலை நாமும் கேட்கலாம்.

நேரம் இப்போது 4:46. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னா சிந்து பைரவி. இந்த படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் தான். பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சுங்கான் கடையிலிருந்து அம்பிகா, ஆனந்தன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இந்த நேயர்களோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்போது 4:51. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அச்சம் என்பது மடமையடா. இந்த படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சாஷா திரிபாதி பாடியது. அடடா, இது நான் கேட்டு பாடலாச்சே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, பாரசாலையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி. இந்த நேயர் தான் இந்த பாடலின் வரிகள் தாமரை.

நிகழ்ச்சிக்காக குறுஞ்செய்தியை அனுப்பிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நாமளும் அனுப்பியிருந்தமே நம்முடைய பாடல்கள் வரலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். நாளை அப்படிங்கறது நமக்காகத்தான். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர். இதில் நான் வித்தியா

நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை வழங்குகிறார் முனிவர் கலாராணி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் முதுநிலை தமிழாசிரியர் சகாய ஜூடி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க மறவாதீர். சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்டு மகிழலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.

நேர்களே, ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம் இது. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் நாடோடி மன்னன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை என் எஸ் பாலகிருஷ்ணன், வரிகள் சுரதா. நீல வானம் இல்லாமல் நிலவில்லை, மழை இல்லாமல் மரங்கள் இல்லை, அன்பே நீ இல்லாமல் நானும் இல்லை என அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் பாடல். நம்மை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காலத்துக்கு

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: நேர்மை போது 5:10:30.
6: நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம்.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சொர்க்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் ஆலங்குடி சோமு. இந்த பூமியில் நாம் மகிழ்வுடன் வாழ பொருட்செல்வம் கட்டாயம் தேவை. இதன் தேவை அறிந்துதான் ஐயன் வள்ளுவரும் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றாரோ, திருமகள் தேடி வந்து நம் வீடு தேடி செல்வம் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லுமா நம்மனம்?

0: வாழ்க்கையை
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: அடிபட்டிருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 5:16.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்

மாலை பொழுதில் நம் மனங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை சீச்சரம். நிலவு பார்ப்பதற்கு மட்டுமல்ல மனதிற்கு குளிர்ச்சி தருவது. குழந்தைகளுக்கு சோறூட்ட நிலவை காட்டுவோம். அழுகையை நிறுத்தவும் நிலவை காட்டி அமைதிப்படுத்துவோம். நம்ம விரும்பக்கூடியவங்களோட முகம் நிலவில் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காட்சியை நம் கண் முன்னே கொண்டு வரக்கூடிய பாடல் தாங்க வரப்போகுது. இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்கள்ல, இளையராஜாவின் இசையில, வாணியோட வைர வரிகள்ல அருமையான பாடலை நம்ம இப்ப கேட்கலாம்.

நேரம் இப்போது 5:24. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம். காதல், வீரம், விருந்தோம்பல் இவை யாவுமே தமிழர் வாழ்வோடு இணைந்த

அதிலும் கழுத்துக்கு அழகு சேர்க்கும் முத்துமணி மாலை. வேட்டி சேலையோட கிராமத்து இயற்கையோட இந்த பாடலை கேட்கிற சுகமே தனிதாங்க. இளையராஜாவோட இசையில ஆர் வி உதயகுமார் அவங்களோட வரிகள்ல நாம பாடலை கேட்கலாம்.

நேர்மிப்பது 5:29:30. நேர்கள் காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். புன்னகை அழகு என்றாலும் புன்னகை மேலும் அழகூட்டும். ஆமாங்க, அணிகலன்கள் யாவுமே நமக்கு அழகு சேர்ப்பவைதான்.

0: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்வு இப்போது 5:36. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். சில பாடல ஒரு முறை கேட்போம், வேறு சில பாடல்களை பல முறை கேட்போம். அப்படி நம்முடைய மனங்களை எப்பவுமே கட்டி போடக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தான் உங்களுக்காக இப்ப வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, காதலின் அன்பையும் ஆழத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, தாமரையின் வரிகள்ல பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களோட குரல்ல நம்ம இப்போ பாடலை கேட்கலாம். வரும் பாடலின் படம் மின்னலே.

நிகழ்ச்சியிலே இனி வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரீயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் தாமரை. தவறு செய்தால் நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம் இல்லையா? சிரிப்பு, வெறுப்பு, காதல் யாவும் உன்னோடுதான். என் வாழ்வின் வெளிச்சமே நீதான். காந்தமா ஈர்க்கும் உன் அன்பில் என்னை ஈர்க்கிறாய் நீயும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்கலாமா?

மாலை நேரத்தில் நம் மனங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, அதாவது பாடல் பாத்தீங்கன்னா நடனம் இசை

எல்லாமே இந்த பாட்டுல வந்து சூப்பரா இருக்குங்க. அப்படி ஒரு பாடல் தான் இது. காவலரோட கடமைகளையும் பணிகளையும் வரிகளில் வெளிப்படுத்தக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். துள்ளல் இசையோட நம்முடைய மனங்களை அப்படியே பாட்டோட கட்டி போடக்கூடிய ஒரு பாடல் தான் இது அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்திற்காக தேவா பாலச்சந்திரன் இவங்க பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை வந்து ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் லோகேஷ்.

கனவுகள் கண்களில் பூக்க, நினைவுகள் நெஞ்சினில் பூக்க, கனவோடும் நனவோடும் நம்மோடு வரும் பாடல். மனமது கரைந்து போக மெலடியான அருமையான ஒரு பாடல் இது அப்படின்னே சொல்லலாம். என்ன பாடல் அப்படின்னா, அடியே படத்துக்காக சித் ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், வரிகள் பி கே பகவதி.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: தக்கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32 இன்ச் டிவி 8990 ரூபாய் மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே. டிஜிமார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
0: நேர்லி இன்று மாலை மணி 6:10 சேவி செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலை. இதில் முதலில் இலக்கிய சுடர். நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை வழங்குகிறார் முனைவர் கலாராணி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் முதுநிலை தமிழாசிரியர் சகாய ஜூடி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு அகில பாரத சங்கீத சபா, இதில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனிவர் செந்திலாண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதும் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் என்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலியில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்காகவே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Union Home Minister Amit Shah held an important meeting with senior Gorkha leaders today at a resort in Sukna, Siliguri. After the meeting, the Home Minister announced that a high-level committee to resolve the issues would be formed under the chairmanship of interlocutor Pankaj Singh, former BSF Director and Deputy National Security Advisor. Briefing the media after the meeting,

கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார முறைமை சீர்திருத்த திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் ட்ரைமா ரெஜிஸ்ட்ரி ஸ்டாஃப் நர்ஸ் ஒன்று ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியில் சேர்வதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும்.

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பட்டம் பெற்றவர்கள் 2026-2027 ஆண்டிற்கான தொழில் பழகுநர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல், மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பிஇ பட்டயம், டிப்ளமோ மற்றும் கலை மற்றும் அறிவியல் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எக்ஸெட்ரா 2022-2023-2024-2025 மே 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://nats.education.gov.in இதில் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்ட நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை வரும் 15-11-2026க்குள் உரிய ஆவணங்களுடன் அனுப்பி வைக்கலாம். இதற்கான முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம் சேப்பாக்கம், சென்னை 6,05,000. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358-737-358.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
9: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
11: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
12: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
11: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
12: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
13: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
14: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
13: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
14: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
16: வெஸ்பா, ஏப்ரல்லா இருசக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
15: உடனடி டெலிவரி,
16: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
15: தொடர்புக்கு
16: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
1: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
0: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
1: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
0: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. August 17 to 27 நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போ

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. அடுத்ததாக காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். முதலில்
5: மனிதர் யாவரும் என தொடங்கும் சென்னை எஸ் ஸ்ரீதர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் ஜே கமலநாதன், பாடுபவர் கிருஷ்ணராஜ்.

மெல்லிசையை கேட்டோம். சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மணம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: தமிழகத்தில் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கி இருக்கோம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம். நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை இருக்கணும்
0: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக

0: வாழ்வு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வட தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலைத் திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம், திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் இப்போது 6:40.

0: நொடி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோட கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. மாலைக்கருக்களில் நம் மனதோடு இசைப்பாட வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் அ இ. இந்த படத்திற்காக ராகுல் நம்பியா தினேஷ் பாடியது. பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, வரிகள் பிரியன்.

0: சேலை டிஜிமார்ட்டின் மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர். சிறப்பு சலுகையாக 32-inch டிவி 8,990 முதல், சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல், 1-10 AC 26,999 முதல். இச்சலுகை August 22 to 26 வரை மட்டுமே. டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேரம் இப்போது 6:47 20 நொடி. என்றென்றும் எப்போதும் உங்களுடன் இணைந்திருப்பது நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. உற்சாகமாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் அடுத்ததா அயன் படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நா முத்துக்குமார்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
3: ENT, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
3: கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேரம் இப்போது 6:54:30. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வேட்டைக்காரன் படத்திற்காக சுர்ஜித், சங்கீதா ராஜேஸ்வரன் பாடியது. பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, வரிகள் கபிலன்.

0: இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும்

கிசான் வாணி. இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இசை நேரம் கேட்பதற்கு முன்
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
0: இன்றைய நேரத்தில் முதலில் வரும் பாடல் ஆர். வேதவல்லி, பி. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பாடியது.

0: இனிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் அங்கத்துவ ஆய்வகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிக்யாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம்

0: குப்பம், வானாபுரம், ஆழிவிடை தாங்கி ஆகிய நான்கு அரசு பள்ளிகளில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவம் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடுவதற்கு நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞானிகளின் உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கி உள்ளதாக பள்ளி மாணவர்கள்
1: தெரிவிக்கின்றனர். அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் ரொம்ப ஆர்வமா இருக்குது. எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு.
2: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசர் திருக்கோயில் வரும் செப்டம்பர் 1 முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் 2, கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷன் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பாடியில் இறங்கி அங்கிருந்து கிரிவலப்பாதையில் சாலை மார்க்கமாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்வு நாள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்று யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கமலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தன்றாம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் சுவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்கள் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரும் கேட்டறிந்தார்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.

0: வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள டெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோரப் பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்பிற்கு 169 எடுத்தது. 170 என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 9 இழப்பிற்கு 124 மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25

0: நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ்

குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மல்லிகையில் பூக்கும் பருவத்தில் போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர்ப்பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தென்னையில் சுருள் வடிவ வெள்ளை ஈயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்பூச்சி தாக்கிய மரங்களின் ஓலைகளின் உட்புறம் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்துடன் ஈக்கள் தென்படும். மேலும் இலைகளின் மேற்பரப்பில் கரும்படல நோய் காணப்படும். இவ்வாறு இருப்பின் மஞ்சள் ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைக்கவும். மேலும் வேப்ப எண்ணெய் 3% ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 16 முதல் 22 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குழி தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மரவெளியில் வளர்ச்சி பருவத்தில் மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய் லிட்டருக்கு ரோசின் சோப் 25 கிராம் என்ற அளவில் இலைவெளியில் தெளிப்பு செய்யவும். கிராம்பில் எல்லா பருவத்திலும் மழை மிக குறைவாக இருப்பதால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்தபின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட், வாகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வர வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும் 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழைத் தோட்டங்களை பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காற்று தடுப்பு மரங்களாகவும் வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்டம் அருகிலுள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது 9500997715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகு, முத்தழகு,
4: வாங்க செல்விக்கா. என்ன அங்கனியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
3: இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா? உன் மகன் ராமு வந்து சொன்னான், இன்னைக்குதான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்.
4: ஆமாக்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, இங்க இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துட்டு வரேன்.
3: முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புள்ள.
4: நீங்க இப்படி வந்து உள்ள உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன்.
3: இன்னும் 2 கட்டு முருங்கை தான் இருக்கு. வீட்டுக்கு போற வழியில யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியதுதான்.
4: அக்கா இந்தாங்க.
3: என்ன புள்ள, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டுல பலகாரம் எல்லாம் வச்சு கொண்டார?
4: அக்கா, பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால புட்டு செஞ்சேன், அதான் உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா.
3: ஓ அப்படியா, முத்தழகு ரொம்ப ருசியா இருக்கு புள்ள. கேழ்வரகு மாவுல சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்ல புள்ள.
4: என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்கள்ல தான் என் பசங்களுக்கு தினதினம் சாப்பிடுறதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க.
3: அட பரவாயில்லையே, என் பசங்க எங்க இதெல்லாம் சாப்பிடுறாங்க? இந்த கடையில பாக்கெட்ல அடைச்சு விப்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களா வாங்கி சாப்பிடுறாங்க, சொன்னாலும் கேக்குறதே இல்ல.
4: அக்கா, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதா நாம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதா இருக்கும்.
3: எங்க முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு, ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வர்றதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போறாங்க.
4: அக்கா அது தப்பு இல்ல, ஆனா அதுவும் ஆரோக்கியமானதா இருக்கணும்.
3: என்ன முத்தழகு சொல்ற நீ?
4: நீங்க இத கேளுங்க, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேப்போம்.
5: இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தைய மொத்தமா எடுத்துட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை, அதுவும் குறிப்பா அதிகமா பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு? அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன, அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவுல தொழில்நுட்ப முறையில மாற்றி அமைச்சு அதுல செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால அதிகமா விரும்பப்படுது. இந்த வகையான உணவுல அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுலதான் அதுல இருக்கும். அந்த காலத்திலயும் உணவு பதப்படுத்துற பழக்கம் நம்ம கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க, சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, சூரிய ஒளியை பயன்படுத்தி இருக்கிறாங்க, புகையை பயன்படுத்தி பதப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுகாய் எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க, நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையா விளையறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோட இருக்கும், அதை நம்ம அப்படியே சாப்பிடுறோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.

இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு கலினரி இன்கிரீடியன்ஸ். இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை. உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலா தூள், வினிகர் இதையெல்லாம் தனியாக நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் சமையல் செய்யறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். மூணாவது வகையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்லை பால் வந்து நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். இதுபோல் நம்ம அரசாங்கம் வந்து இப்போ நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன் இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. ஸோ இந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்குது. அதனுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல் இல்லை நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல் இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமா உணவு பாதுகாப்பையும் நம்மளால உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதுல உள்ள நோய்க்கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதல்ல. இப்ப இந்த மாதிரி உணவை சாப்பிடறனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனை சாப்பிடறதுனால அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகள்ல பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகரிக்கும், மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்புல சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது அதுல சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார் சத்து குறைவா இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமா அமையும். இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்ல தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகள்ல இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதுல அதிகமான கலர்களும் சேர்த்திருப்பாங்க, அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருக்கும். தொழிற்சாலைகள்ல நிறைய செயற்கை சேர்மங்கள் இல்ல நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் ஃபிசியா இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும், ஆனா ஆரோக்கியமா இருக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட் நிறைய நீளமான லிஸ்டா போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி, தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்ல சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃபிளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் புரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள் இது மாதிரி இதோட லிஸ்ட் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குகளை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இல்ல அதுல சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவா நசிச்சு அதை திரும்ப வந்து ஒரு அச்சில வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசன்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிடறோம் பாத்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்றோம். சோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்ல நம்ம நிறைய வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்கிறோம், கலர் சேர்க்கிறோம், கெட்டு

0: போகாம இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்கிறோம், எமல்சிஃபயர் சேர்க்கிறோம். இது மாதிரி வாயிலேயே நம்மளுக்கு நுழையாத நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லிவில விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும் போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாக்கெட்ல இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்திருக்கும். பாக்கெட்ல இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதா இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமா உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க. பாக்கெட்ல இருக்கும் போது ஓபன் பண்ணி நம்மளால பார்க்க முடியாதே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ உணவுல இருக்கக்கூடிய அந்த லேபிள நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லேபிள்ல இன்கிரியன்ஸ் ஒன்னு போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்னு போட்டிருப்பாங்க. அந்த பட்டியல நீங்க படிச்சு பாருங்க. நீளமான பட்டியலா போட்டு வீட்டுல இல்லாத இல்ல பலருக்கும் புரியாத அதுல ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிலைசர், பிரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல நிறைய வார்த்தைகள் கொண்டு நிறைய அந்த பேக்கேஜிங்ல இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்னதாங்க இருக்கு? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல இருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி நான் டே டு டே லைஃப்ல அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிடலாம், நம்ம என்ன பண்ணலாம்? சமைப்பதற்கு முன்னாடி நீங்க திட்டமிடுங்க. என்ன சமைக்க போறோம் அப்படின்னு முத நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போறீங்களா, நைட்டே சுண்டலை ஊற வைங்க. காலையில விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிடலாம், தாளிக்காம அப்படியும் சாப்பிடலாம். சுண்டல் மட்டுங்கல்லங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில நீங்க வேக வச்சு அப்படியே தாளிச்சு கொடுக்கலாம். ஓகே, வீட்டிலேயே சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போய் சாப்பிடுறத தவிர்த்திடுங்க. சமைச்ச உடனே 2 இல்ல 3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்டுருங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி அந்த மாதிரி நீங்க சாப்பிட வேண்டாம். அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அதுல சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறு தானியம், கருப்பு கவனி இதெல்லாம் நீங்க அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுல நீங்க பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம் இது மாதிரி சிறுதானியத்துல நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். முடிந்த அளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும், நட்ஸ், சீட்ஸ், சீட்ஸ்ன்னு எடுத்தாலே அதுல ஒரு பெரிய லிஸ்டே போகுங்க. சன்ஃபிளவர், ஃபிளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட்டு இது மாதிரி நிறைய போகும். அதுகள்ல கூட நீங்க எடுத்து முத நாள் ஊற வச்சு தோள்களை உரித்துட்டு நீங்க கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமா சேர்த்துக்கோங்க. பழங்கள்ல முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டுல நம்ம இடங்கள்லயே விளையக்கூடியதுதான், விலையும் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்க சேர்க்கும் போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாம நீங்க சாப்பிடுறதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிட்டு ஒரு செம்பருத்தியில ஒரு சூப்பை போடுங்க, இல்ல செம்பருத்தியில வந்து ஒரு ஜூஸோ இல்ல ஒரு தேநீரோ கூட நீங்க குடிக்கலாம். துளசி தில போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸ வந்து பல ஜூஸா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாம பழங்களா சாப்பிடுங்க. முடியாத பட்சத்துல பல ஜூஸ்களை நீங்க குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமா சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டுல தயாரிச்ச உணவும் தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமா சாப்பிடுறது நல்லது. அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நான் சொல்லவல்ல. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்றோம். அரிசியில கூட இப்ப நிறைய விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புகள்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். சோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லயே நீங்க அதோட லேபிள படிச்சு பாருங்க. அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நீங்க கண்டறிஞ்சு நீங்க சாப்பிடணும். அதனால நல்லதா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.
1: என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. காய்கறிகள், பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறைய இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க.
1: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த பதப்படுத்தப்பட்ட, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம எடுத்துக்கலாம். ஆனா அத ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பாத்துக்கணும்.
2: புரிஞ்சது முத்தழகு.
1: அக்கா, நம்மளோட காலம்

0: நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நாம நல்லதா கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்றது?
1: சரியா சொன்ன முத்தழகு. நீ காலம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
0: என்னக்கா, என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு?
1: காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தான் தகவல்களை அடுத்ததா சொல்ல போறாங்க. அதையும் கேட்டுப்போம்.
2: நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியல. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தி வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவு கொடுத்துட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டுதான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயிர் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து, இதுதான் நம்ம அளவா நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்றோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா தழை சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இது காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா 2ம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெப்ப சூழலையும் அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து இரும்பு அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சாம்பல் சத்து துத்தநாக சத்தும் பற்றாக்குறையாக மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை மணி சாம்பல் இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம் மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை, 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு, 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலேருந்து எடுத்து தானியமாக பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான் மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதுதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோக திறன் ஒன்று இருக்கு. உர உபயோக திறன் பார்த்தீங்கன்னா இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது, மிச்சத 60-70% வந்து ஆவியாக போயிடுது இல்லை மண்ணில் புதஞ்சிடுது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது, மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோம்னா 60-80% தான் பயிர் எடுத்துக்குது, கந்தகம் 12%, அதுமாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்குது, மற்றதெல்லாம் வந்து வீணாதான். இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்த மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உர உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை எரித்தல், ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது விவசாயத்தில், இயற்கை சார்ந்த வழிகளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது, அந்த பயிர் கழிவுகளுடைய

சத்துக்கள். இப்ப சராசரியா ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 500,000 டன் தழை மணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியா போயிடுது. அப்ப வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பலா ஆக்கிடுறோம். இதனால காற்று மாசுபடுது, மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகமாகும், அது நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இயங்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடுற உரத்திலிருந்தும் சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகிச்சு கிடைக்கக்கூடிய அயனியா மாத்தி தர்றது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான். அப்ப அந்த நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி ஒரு டன் வந்து வைக்கோல எரிச்சோம் அப்படின்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து. இது வந்து நமக்கு ஒரு டன் வைக்கோல் இருந்து நமக்கு கிடைக்கூடிய சத்துக்கள் பார்த்தோன்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சா நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பார்த்தோம்னா கரும்பினுடைய தொகை சத்துக்கள் அதுல இருக்கு. அதுல பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15-0.35% மணி சத்து, 0.42-0.5% சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால என்ன பண்றாங்க, சுலபமாக விவசாயிகள் வந்து எரிச்சு விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது, மற்றும் வந்து மண்ணனுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமா மாத்தணும். அதுல சிலிக்கா இருக்குது, அதுல அந்த சிலிக்காவை வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமா மாத்தணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலா போடணும். அப்ப வந்து 6 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் பிரஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேல வந்து 5 பங்கு ராக் பாஸ்பேட், 4 பங்கு ஜிப்சம், 1 பங்கு யூரியா வந்து அது மேல தண்ணி ஊத்தி ரெகுலரா வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாசத்துல இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காம இந்த மாதிரி மறுசுழற்சி பண்றதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம தொழு உரம், தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்துல விட வந்து மாட்டு சிறுநீர்ல வந்து தழை சத்து அதிகமா இருக்கு. அதனால வந்து மாடு தொழுவத்துல இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காம சேகரிச்சு உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில தான் வந்து பயிர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மண்ணுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா, அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட அங்கக உர அளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும், அது 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இது இல்லாம சமச்சீரற்ற உரம் இடுதல், நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்கள்ல நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்கு, அந்த மைக்ரோன்ட்ரியன் மிக்சர்ல மணல்ல கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரிச்சு நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்னாகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாம மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அவருடைய விளைநிலத்துல வந்து 2 வருஷத்துக்கு உதவியாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்கு, அது வந்து நல்ல நிலமா இருக்கா இல்ல கலர் ஒவ்வொரு நிலமா மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலேயோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலேயோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையே ஆயிருக்குது. இதனால மண்ணுடைய ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயிகளும் வந்து 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டா இது காணும் வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது, அதனுடைய மேலாண்மை முறைகளை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாம இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்க சந்ததியினருக்கு நீங்க வந்து கொடுக்கும் போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோட நீங்க

0: சந்தோஷமா இருக்கலாம்.
1: என்ன முத்தழகு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தகவல்களை எம்பிட்ட அருமையா சொன்னாங்கல்ல.
2: ஆமாக்கா, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மண்ணுல போட்டோம்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும்னு அருமையா சொன்னாரு. அதை நாம சரியா கடைபிடிக்கணும்.
1: புது புது தொழில்நுட்பங்களை மாறி வர சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிட்டாதான் நாம புத்திசாலித்தனமா முன்னேற முடியும்.
2: ஆமாக்கா, அதோட எதிர்கால சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம வளமான மண்ணை கொடுக்கணும். அதுக்கு மண்வள மேலாண்மை தான் முக்கியம்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு.
1: இத நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: அட, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணிக் காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதிய

0: மாநிலத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேக்கா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சி தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வட்டார வானொலி இது, வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101ஆக.
2: நேரம் இப்போது 8:06. நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, ஆரம்பமாவது

பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணோடு மலைவாசம், மனதோடு உன்னேசம், கண்ணே உன் கனிமொழி கேட்டால் கவலைகள் யாவும் தூரமாகும். ஆமாங்க, மழலை மொழி கேட்டால் மனதோடு மகிழ்ச்சி பொங்கும். சின்னஞ்சிறு குழந்தைகள் கலந்து இன்னைக்கும் நிகழ்ச்சியில கலக்க காத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722 இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண்ணையும் குழந்தைகளுக்காக சொல்லிடலாம், 890 325 70 39.

கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல் சத்தம் போடாதே படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
3: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
7: நேரம் இப்போது 8:15:20. நீர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச வரும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலமா இப்போ? வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? பழவிளையா? பேர் சொல்லு. என்ன சொல்ல போறீங்க நீங்க
8: இன்னைக்கு?
7: வெல்கம் வெல்கம் போயம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம்.
8: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ ஹாப்பி டு see you. ஹாப்பி ஃபேஸ் ஆஸ் ஹியர் இஸ் டே லேர்னிங் லாஸ் இன் எவ்ரி டே. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி வர் கேன் ப்ளே.
7: அருமையா சொல்லிட்டீங்களே.

0: பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க பாட்டு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படிதானே? சரி, உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா பிள்ளைக்கு? ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரெல்லாம் இருக்காங்க பிள்ளைக்கு? சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னீங்க. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்னவா வரணுமா? ஆஹா, அருமையான ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து கேட்டுடலாமா? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார் எங்கிருந்து? மணக்குடியிலிருந்து. வினிஷ், என்ன சொல்ல போறீங்க வினிஷ்? என்ன சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க.
1: அன்னை ஆதியில் பிறந்த மொழி, இயங்கும் தொன்மை மொழி, உலகம் போற்றும் இயக்கும் மொழி, இந்து இளமையான மொழி, இயங்கும் சிலரின் விடியல் ஐயம் மொழி, ஒற்றுமை உயர் மொழி, புகழ் பிறந்த அபிநீதி உயர் மொழி.
0: அருமையான நம்முடைய தாய்மொழியை பற்றி அருமையா ஆயிலிருந்து அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் கவிதை மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க அனிஷ்? சரி, பிள்ளைக்கு வந்து படிச்சு என்ன வாங்கணும் பெரிய பிள்ளையாகி? சூப்பர் சூப்பர், அருமையான உங்களுடைய ஆசை வந்து நிச்சயமா நிறைவேறும். பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு லட்சியம், ஒவ்வொரு ஆசைகள் அப்படின்னு என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? திறமைகள் கூட அப்படிதாங்க, எவ்வளவோ அவங்கள்ட்ட கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். திருக்குறள், பாட்டு, அப்புறமா குட்டி கதை, அப்புறமா கவிதை, பழமொழிகள், விடுகதைகள் அப்படின்னு என்னன்னாலும் சொல்லலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890 325 7039. இணைப்பில் ஓடோடி வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுடலாம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? எங்கிருந்துமா? பாலப்பழத்துல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. முடிஞ்சுதா பிள்ளைக்கு? என்ன படிக்கிறீங்க மானிங்க? யூகேஜியா? பிள்ளைக்கு ரைம்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்களே நிறைய, தமிழ் ரைம்ஸ். அப்படிதானே? அண்ணன்ட்ட குடுக்கறீங்களா? குடுங்க, அண்ணன்ட்ட குடுங்க, கேக்கலாம். வணக்கம் வணக்கம் அண்ணன்.

0: பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: படிக்கிறீங்க நீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்கம்மா? நீங்க என்ன சொல்ல போறீங்க?

இப்போது 8:22:30 நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து? திக்கணங்கோட்டில இருந்தா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? சொல்லி சொல்லிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? சுத்தா? சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்? இன்ஜினியர் ஆகணும் இல்லையா? நிச்சயமா இன்ஜினியராக குமரி பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் நன்றிமா, நன்றி.

0: வித்யாசாகர் இசையில் கேட்ட பாடல் அபியும் நானும் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கும் முயற்சித்த குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையம் சார்பாக நன்றி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 8:30. இப்போது கேட்கலாம்
6: இலக்கிய சோலையில். இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
7: இலக்கிய சுடரில் இன்று நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை வழங்குகிறார் முனைவர் கலாராணி அவர்கள்.
8: ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய இலக்கிய சுடர் நிகழ்வில் நான் வித்யா நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செம்மொழியாக திகழும் தமிழ் பல்வேறு இலக்கிய வகைகளை தனக்குள் உள்ளடக்கி தனித்தன்மை பெற்று திகழ்கிறது. அவ்வகையில் நாவல் இலக்கியத்தின் புதிய பரிமாணமாக தன்வரலாற்று நாவல்கள் தோன்றி ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலுள்ள மக்களின் இருப்பு நிலையை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின. அவ்வாறு அமைந்த தன்வரலாற்று நாவல்தான் திருநங்கை வித்யா எழுதிய நான் வித்யா. திருநங்கைகளின் ஒடுக்கப்பட்ட வாழ்வையும் அவர்களது வாழ்வியலையும் படம் பிடித்து காட்டுவதாய் இந்நாவல் அமைகிறது. திருநங்கை பெயர் காரணம். தமிழ் இலக்கியங்களில் 30க்கும் அதிகமான சொற்கள் திருநங்கைகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. அண்ணன்கள், அண்ணாளன், அல்லி, ஆனலி, இப்பந்தி, கிளிபம், சண்டகம், பேடன், பேடி, பேதை போன்ற பெயர்களில் திருநங்கைகள் அழைக்கப்பட்டன. தற்போது மதிப்புக்குரிய அல்லது ஆண்பாலை குறிக்கும் திரு மற்றும் பெண்மை உணர்வை குறிக்கும் நங்கை என்ற இரண்டு சொற்களை

குறித்து திருநங்கை என்று அழைக்கப்படும் இச்சொல்லை முன்மொழிந்தவர் நத்தகி நடராஜ். விளிம்பு நிலை வாழ்வு. சமூக மதிப்பில்லாத ஒரு வாழ்வியலையே விளிம்பு நிலை வாழ்வு என்பர். அதாவது, சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், வாழ்வின் ஓரத்தில் தள்ளப்பட்டவர்கள், சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்கள், சமூகத்தின் பார்வையில் ஒரு பொருட்டாகவே கவனிக்கப்படாதவர்கள், அடக்குமுறை சமுதாயத்தில் அடங்கியே இருப்பவர்கள், ஆண் ஆதிக்கத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் பெண்கள், சாதிய அடிப்படையில் அடித்தளத்தில் உள்ள மக்கள் போன்றோரை விளிம்பு நிலை மக்கள் என்று வரையறைப்படுத்தலாம். திருநங்கைகளின் விளிம்பு நிலை வாழ்வு. பக்தி இலக்கியங்களில் மதிப்புக்குரியவர்களாகவும் தொல்காப்பியம் இறைவனுக்கு நிகராகவும் கொண்டாடிய திருநங்கைகள் ஆண் உடம்பில் பெண் மனதையும் பெண் உடம்பில் ஆண் மனதையும் தாங்கி நிற்கும் இயற்கையின் வினோத படைப்பாக கருதப்படுகின்றனர். எல்லா ஆண்களிடமும் ஒரு பெண் தன்மையும் எல்லா பெண்களிடமும் ஒரு ஆண் தன்மையும் இருப்பது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த இயல்பு நிலை பிறழ்ந்து இவ்வுணர்வுகள் அதிகமாவதன் காரணமாக திருநங்கைகள் என அடையாளம் காணப்பட்டு பெற்றோர், உடன்பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயம் என அனைவராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேலை, பாதுகாப்பு, உறைவிடம் ஏதுமின்றி விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். திருநங்கை வித்யா. திருநங்கையான வித்யாவுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரவணன். குடும்பத்தில் ஒரே ஆண் வாரிசு என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டார். படிப்பில் சுட்டியான இவர் பதின்ம வயதில் தனக்குள் தோன்றி மறையும் இனம் புரியாத உணர்வுகளையும் மாற்றங்களையும் உணர்ந்து கொள்ள தவறவில்லை. அம்மாற்றங்கள் தனக்குள் ஏற்பட்டதற்கான காரணமும் புரியவில்லை. ஆனால் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து திரைமறைவில் சேலை கட்டுவதும் பெண்களைப் போல பேசுவதும் நடப்பதும் அவருக்கு பிடித்திருந்தது. இச்செயல்கள் ஒரு ஆண்மகனுக்கு உரியதல்ல என்பது புரிந்தாலும் அவரால் அதை கட்டுப்படுத்த இயலவில்லை. தன்னை பெண்ணாக உணர ஆரம்பித்ததும் படிப்பின் மீதான ஆர்வம் தானாக குறைய ஆரம்பித்தது. அவரை மீறி வெளிப்பட்டு வரும் பெண்தன்மையால் பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்கள் கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர். சரவணன் என்ற பெயரை மாற்றி சரவணி என்று அழைத்தனர். கரும்பலகையில் சரவணன் ஒரு படிப்பலி, சரவணன் ஒரு உழைப்பலி என எழுதி போட்டு அவரது அவஸ்தையை பார்த்து சிரித்தனர். கரும்பலகையை அழித்தால் அதற்கும் கிண்டல் செய்தனர். உடற்கல்வி வகுப்பில் உயர வரிசைப்படி 9வது இடத்தில் வந்தால் கேலி செய்தனர். இதனால் எப்போதும் கவனமுடனே செயல்பட வேண்டியிருந்தது சரவணனுக்கு. பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த சரவணனுக்கு கல்லூரி பருவத்தில் தனக்கு ஊற்றெடுக்கும் பெண் தன்மையை மறைக்க முயன்றும் அதில் தோற்று போய் திரைமறைவில் பெண்ணாகவும் வெளியில் ஆணாகவும் வாழத் தொடங்கினார். மறைமுகமாக பெண்ணாக வாழ்ந்த அவர் ஒரு கட்டத்துக்கு மேல் தன் பெண்மையை கட்டுப்படுத்த இயலாமல் வீட்டை விட்டு வெளியேறி அறுவை சிகிச்சையின் மூலம் பெண்ணாக மாறி தனது பெயரை வித்யா என வைத்துக் கொண்டார். குடும்பத்தில் திருநங்கைகள் நிலை. ஒரு வீட்டில் திருநங்கை இருப்பது அவ்வீட்டின் அவமான சின்னமாக கருதினர். திருநங்கைகள் இருப்பது அக்குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் முன்னேற்றத்திற்கும் சகஜ வாழ்க்கைக்கும் தடையாக இருப்பதாகவே கருதினர். இதனால் தங்கள் குடும்பத்தினராலேயே புறந்தள்ளப்பட்டு அனாதை ஆகின்றனர். போக்கிடமின்றி தவிக்கும் திருநங்கைகள் பிச்சை எடுத்தல், பாலியல் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வை தாங்களே அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் என்பதை நாவலில் பதிவு செய்கிறார் வித்யா. தன்னை குடும்பத்தினர் கைவிட்ட போது தந்தையிடம், கூனாக குருடாக இருந்தாலோ கால் இல்லாமல் பிறந்தாலோ உங்க பிள்ளைன்னு நினைக்கிறீங்க இல்லப்பா, அதுபோலதான் இது என நினைத்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று கதறியும் தந்தை ஏற்றுக்கொள்ளாததால் தனித்து விடப்பட்ட வித்யா ஒரு தொண்டு நிறுவனத்தில் அடைக்கலமானதாக குறிப்பிடுகிறார். சமுதாயத்தில் திருநங்கைகள் நிலை. சமுதாயத்தில் திருநங்கைகள் குறித்த சரியான புரிதல் உணர்வு இன்றி அவர்களை அருவறுப்பானவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவுமே பெரும்பாலோர் கருதுகின்றனர். திருநங்கைகள் செல்லுமிடமெல்லாம் பலரும் அவர்களை கேலி பண்ணுவதும் நமட்டு சிரிப்பு சிரிப்பதும் அவர்களை சீண்டி வம்பு பண்ணுவதும் வேண்டாத பொருளாக கருதி ஒதுங்கி செல்வதுமான செயல்களில் ஈடுபடுகின்றன. சிறுவர்களின் மனதில் கூட திருநங்கைகள் குறித்த தவறான புரிதல் தான் காணப்படுகிறது. தெருவில் நடந்து போகும் போது கூட சிறுவர்கள் அவரை சூழ்ந்து நின்று பாடலை பாடி கும்மியடித்து அவர் மீது தண்ணீர் பீச்சி அடித்து அவமானப்படுத்தியதை கண்ணீரோடு பதிவு செய்கிறார் வித்யா. இந்த நிலை பெரும்பாலான திருநங்கைகளுக்கும் நேரிடுகிறது. பாதுகாப்பின்மை. திருநங்கைகளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் யாருமே உதவிக்கு வருவதில்லை. காவல் நிலையங்கள் கூட திருநங்கைகளின் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பாதுகாப்பற்ற இச்சமுதாயத்தில் தங்களுக்குரிய பாதுகாப்பை தாங்களாகவே மேற்கொள்ளும் அவல நிலை உள்ளது. திருநங்கைகள் பலர் வினோதமாக நடந்து கொள்வதும், உரக்க பேசி நடுவீதியில் சங்கடம் உண்டாக்குவதும், பாலியல் தொழிலுக்கு வலிய அழைப்பதும், ஆபாசமாக பேசி அருவறுப்பு ஊட்டுவதும் முற்றிலும் தங்களது தற்காப்புக்காக மட்டுமே. பாதுகாப்பற்ற சமுதாயத்தில் எங்களுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பை நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்துதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. உடல் வலிமை மிக்க முரட்டு ஆண்கள் வம்புக்கு வந்தால் எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அவர்களுக்கு உடன்பட விருப்பமில்லாவிட்டால் அருவறுப்பு உணர்வை உருவாக்கி அவர்களாகவே விலகி செல்ல வைப்பதே எங்களுக்கு தெரிந்த வழி என தங்களது தற்காப்பு வழிமுறை பற்றி குறிப்பிடுகிறார் வித்யா. வேலையின்மை. சமுதாயத்தில் நன்மதிப்போடு வாழ வேண்டும், பிச்சை எடுத்தலோ பாலியல் தொழில் செய்வதோ கூடாது என்பதுதான் திருநங்கைகளின் இயக்கமாக இருக்கிறது. ஒரு வேலை கிடைத்தால் அவர்களால் சுயமாக

0: வாழ முடியும். ஆனால் திருநங்கைகளை வேலைக்கு அமர்த்த பலரும் முன்வருவதில்லை. பிச்சை எடுக்க போகும்போது கைகால் நல்லாதானே இருக்கு, உழைத்து திங்க வேண்டியதானே என்று பலரும் திட்டியதால் வியாபாரம் செய்யலாம் என கருதி ரயிலில் கீ செயின் மற்றும் சில பொருட்களை விற்பனை செய்தோம். ஆனால் ஏனோ எங்களிடம் யாரும் ஒரு சிறு பொருள் கூட வாங்க முன்வரவில்லை. கைதட்டி பிச்சை எடுத்த போது காசு தர முன்வந்தவர்கள் வியாபாரம் செய்த போது வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டனர். பிச்சை எடுத்த போது எதுவும் சொல்லாத பரிசோதகர்கள் கூட பொருட்கள் விக்க தொடங்கியதும் சண்டைக்கு வந்தனர். இதனால் மீண்டும் பிச்சை எடுக்கும் தொழிலுக்கே திரும்பியதாக குறிப்பிடுகிறார் வித்யா. வேலை இல்லாமலும் உழைத்து வாழ வழி இல்லாமலும் தங்கள் சுயத்தை இழந்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் தவிக்கும் திருநங்கைகள் வாழ்வு பரிதாபத்திற்கு உரியதாகவே அமைகிறது. உளவியல் சிக்கல்கள். பிறக்கும் போது ஆண் குழந்தை என அடையாளம் காணப்பட்டு ஊரும் உறவும் கொண்டாடி மகிழ்ந்த ஒரு ஆண்மகன் மரபணு மாற்றத்தினால் தன்னை எதிர்பாலினமாக உணரும் பொழுது அவன் அடையும் தவிப்பு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி விடுகிறது. தன்னை பற்றி பிறர் தெரிந்து கொள்வார்கள், தன் பெண்மையை கேலி பேசுவார்கள் என்ற பயத்தினால் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடும் சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. படிப்பு மீதான ஆர்வம் குறைந்து தங்கள் மீதான குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, தங்களுக்கு யாருமில்லை என்ற ஏக்கம் போன்ற உணர்வுகள் அவர்களை தாக்குவதால் உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மருத்துவத்தில் அலட்சியம். அனைவருக்கும் பொதுவானதாக கருதப்பட வேண்டிய மருத்துவ சிகிச்சையில் கூட திருநங்கைகள் வேறுபடுத்தப்படுகிறார்கள் என்னும் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார் வித்யா. பொதுவாக அறுவை சிகிச்சை செய்யும் ஏழை பணக்காரர் வேறுபாடின்றி அனைவருக்கும் உடல்நிலை குறித்ததான பல பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அதன் பின்பே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும். ஆனால் திருநங்கைகளுக்கு செய்யும் பால்மாற்று அறுவை சிகிச்சைக்கு எந்தவித பரிசோதனையும் செய்யாமல் ஏதோ கசாப்பு கடையில் மாமிசம் வெட்டுவதை போல அறுவை சிகிச்சை தனக்கு நடத்தியதாக குறிப்பிடுகிறார் வித்யா. சிகிச்சைக்கான முழு தொகையையும் வாங்கிய பிறகு 4 பேர் மட்டுமே நிற்கக்கூடிய அளவிலான மிக சிறிய அறைக்குள் ஆபரேஷன் செய்வதற்காக என்னை அழைத்து சென்றனர். ஒரே ஒரு கட்டில். உள்ளே சென்றவுடன் குனிய வைத்து தண்டுவடத்தில் ஊசி போட்டனர். மரத்து போகாததால் மீண்டும் தண்டுவடத்தில் ஊசி போட்டு வெறும் 20 நிமிடத்தில் இந்த பெரிய ஆபரேஷனை முடித்து ஒரு தள்ளுவண்டியில் என்னை ஏற்றி வேறு ஒரு அறைக்கு கொண்டு வந்தனர். அங்கு வெறும் இரும்பு கட்டிலில் தினசரி செய்தித்தாளை விரித்து அதில் பொத்தன்று என்னை கிடைத்துவிட்டு சென்று விட்டனர் என தன்னுடைய பால்மாற்று அறுவை சிகிச்சையின் கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் வித்யா. திருநங்கைகளின் தேவை. கடுமையான குற்றங்களை செய்தவர்களை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் எந்தவித தப்பும் செய்யாமல் இயற்கையின் விதிவசத்தால் பாதை மாறிப்போன திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றது. நாங்கள் கேட்பதென்ன, எங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஒதுங்க ஓரிடம் தாருங்கள், கௌரவமாக உழைத்து பணியாற்ற ஒரு வாய்ப்பளியுங்கள், அவ்வளவுதான். எதிர்பார்ப்புகள் எளிமையானவை. எல்லா ஆண்களையும் பெண்களையும் போல ஒரு இயல்பான வாழ்வை நான் விரும்பினேன். ஒரு ஆண் எப்படி ஆணாக இருக்கிறானோ ஒரு பெண் எப்படி பெண்ணாக இருக்கிறாளோ அம்மாதிரிதான் திருநங்கைகளும். எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தொந்தரவு பண்ணாமல் இருப்பதே எங்களுக்கு செய்யும் பேருதவி என வேண்டுகோளை முன்வைக்கிறார் வித்யா. அனைவராலும் கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் வாழும் திருநங்கைகள் தங்களுக்கென கேட்பது அவர்கள் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தும் கோரிக்கைகள் தான். திருநங்கைகள் வேற்று கிரக மனிதர்கள் அல்ல. நம்மில் ஒருவராக பிறந்து நம் உறவுகளோடு வாழ்பவர்கள், நம்மை உறவாக நம்பியவர்கள், ஏற்றவர்கள். அவர்களை உறவினர்களாக நாம் ஏற்க தயங்கிய போது விட்டு விடுதலை தங்களுக்கானதொரு உறவுகளை வளர்த்துக் கொண்டவர்கள். கல்வி அறிவு பெற்ற திருநங்கைகள், குடும்பத்தின் ஆதரவு பெற்றவர்கள், திடமனம் படைத்தவர்கள் என ஒரு சில திருநங்கைகள் கடும் போராட்டத்துக்கு பிறகு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பது உண்மைதான். என்றாலும் திருநங்கைகளின் நலவாழ்வு ஏதோ 1-2 பேரின் நலவாழ்வோடு முடிந்து விடுவதில்லை. ஒட்டுமொத்த திருநங்கைகளும் சமுதாயத்தில் மதிப்போடு திகழ வேண்டும். அதற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்பத்தின் அரவணைப்பு, சமூக அங்கீகாரம் போன்றவை கிடைக்கப் பெறுதலே சிறந்த வழியாகும். தற்போது அரசாங்கம் திருநங்கைகளுக்கு பல சலுகைகளை வழங்கியுள்ளது. குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, சுய தொழில் தொடங்க கடன் உதவி, ஓய்வூதியம், இலவச பேருந்து பயணம், இலவச வீட்டுமனை பட்டா, இலவச பாலின மாற்று அறுவை சிகிச்சை, இலவச குடியுரிமை ஆவணங்கள் போன்றவற்றை வழங்கி அவர்களை அங்கீகரித்துள்ளது. அதுபோல இந்த சமுதாயமும் திருநங்கைகளை மதித்து தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுதலே அவர்களின் துயத்துடைப்பதாக அமையும். இதுவரை எனது உரையை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை நான் வித்யா எனும் நாவலில் திருநங்கைகளின் விளிம்பு நிலை உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் கலாராணி அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் முதுநிலை தமிழாசிரியர் மற்றும் படைப்பாளர் சகாய ஜூடி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இது சென்ற வார

0: நேர்முகத்தின் தொடர்ச்சி. வணக்கம் அம்மா.
1: வணக்கம்மா.
0: ஒரு எழுத்தாளர், அதை தாண்டி நீங்க வந்து முதல்ல ஒரு தமிழ் ஆசிரியர். தமிழ் வளர்க்கிற பணி யாருக்கு அதிகம் அப்படின்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த வகையில ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கும்போது நீங்க எப்படி உங்களுடைய தமிழ் மொழிய, தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க? உங்ககிட்ட படிக்கிற குழந்தைகள் வந்து தமிழ்ல சிறந்து விளங்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: இது பழைய கதை தான். எப்படின்னா, நான் கடலம்மா புத்தகம் எழுதிய அந்த தருணத்துல எங்களுடைய பள்ளியில ஆய்வு நடந்தது. பள்ளி துணை ஆய்வர் வந்து என்னுடைய வகுப்பை பார்வையிட வந்திருந்தாங்க, 7ஆம் வகுப்பு. அப்ப நான் பட்டதாரி ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்க சமயம் சொன்னாங்க, கடலம்மா வந்து கவிதை எல்லாம் அழகா எழுதுவாங்க, உங்க யாருக்காவது கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது சார் அப்படின்னாங்க பிள்ளைங்க. இல்ல, உங்களுக்கும் எழுத தெரியும் அப்படின்னாங்க. எல்லாரும் பேப்பர் எடுங்க, பென் எடுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு தலைப்பு கொடுக்கறேன், அதுக்கு எழுதுங்க. தலைப்பு கொடுத்தாங்க, பிள்ளைகள் எழுதுனாங்க. அதுல ஒன்னு ரெண்டு பார்த்தோம். ஒரு பேப்பர் எடுத்திருந்தாங்க, இது நல்லா இருக்குமா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணை எழுத சொல்லுங்க, அதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த பெண் தான் என்னுடைய மாணவி டி எஸ் சிவலட்சுமி. தினந்தோறும் காலையில வந்து, டீச்சர் இன்னைக்கு எந்த தலைப்புல எழுதணும் அப்படின்னு கேட்பா. தலைப்பு கொடுப்பேன், என்ன தலைப்புல எழுதணும். அவ பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாடல் போட்டி, எந்த போட்டினாலும் முதல் மாணவி. இதுலயுமே முதல் மாணவியா வந்து வட்டார அளவுல ஃபர்ஸ்ட் வாங்கி, மாவட்ட அளவுல ஃபர்ஸ்ட் வாங்கி, மாநில அளவுக்கும் செலக்ட் ஆனா. அவ 8ஆம் வகுப்பு படிக்கும் போது நாங்க புத்தகம் வெளியிடுறோம், அவளோட புக்கு நதியில் நனையும் நிழல்கள். அடுத்து அவ 12ஆம் வகுப்பு படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், அலைமோதிய வார்த்தைகள். கல்லூரி படிக்கும் போது உறங்காவிழிகளின் ஒளிக்கீற்றுகள், அப்படி 3 புத்தகங்கள் அவ எழுதியிருக்கா. அதுல என்னோட பங்கும், என்னுடைய ஊக்குவித்தலும் கொஞ்சம் உண்டுன்னு நம்புறேன். அடுத்து இப்ப நான் இருக்கிற பள்ளியில முதன்மை கல்வி அலுவலர் என்னுடைய வகுப்புக்கு வந்த சமயத்துல சொன்னாங்க, நீங்க புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அப்ப பிள்ளைகளையும் எழுத வைக்கலாமே, அவங்க படைப்புகளையும் ஊக்குவிக்கலாமே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்ட்ட சொன்னேன், யார் யாருக்கெல்லாம் கவிதை எழுத தெரியுமோ, கதை எழுத தெரியுமோ, கட்டுரை எழுத தெரியுமோ எழுதிட்டு வாங்க. அது 1-2 பிள்ளைங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு கயல் விழின்னு, அவ வந்து ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருந்தா. அதை வாசித்து எனக்கு அப்படியே அழுகைய வந்துட்டு, உடம்பெல்லாம் மெய்சில் இருந்து அப்படி ஒன்னும் பேச முடியாத நிலைமைக்கு ஆயிட்டேன். அப்பா தலைப்புல, அப்ப உங்க அப்பா, எனக்கு அப்பா இல்ல, எங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப நினைச்சேன், இவளுக்குள்ளாலையும் ஒரு திறமை இருக்குது, இவளை கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு, அவளும் கவிதை எழுதிட்டு இருந்தோம், அப்ப உனக்கும் திறமை இருக்கு எழுதுன்னு. அப்போ நாம கண்டுகிடலன்னா எந்த பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தெரியாது. ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுடைய திறமைகள் வெளிவரும். எந்த கலையில அவங்க திறமையா இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சு அவங்களை ஊக்குவிக்கும் போது அவங்களும் அதுல திறம்பட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பணிகள் செய்துட்டு இருக்கேன், வெளியே தெரியல, அது முயற்சி.
0: 3 கவிதை புத்தகங்கள், தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம், கடலம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம், எனக்காய் விடிந்த பொழுதுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த 3 புத்தகங்கள்ல முதல் படைப்பா வெளிவந்தது கடலம்மா அப்படிங்கிற கவிதை தொகுப்புத்தகம், 2013 வெளியிட்டு இருக்கிறீங்க. இந்த கடலம்மா அப்படிங்கிற தலைப்பு எப்படி உருவாகுச்சு? நீங்க வந்து நெய்தல் நிலத்துல பிறந்து வளர்ந்ததுனால மட்டும் கடலம்மா அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்களுக்கு எட்டியதா, இல்ல இப்படி நம்ம கடல் சார்ந்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு முன்னாடியே இருந்ததா, எப்படி கடலம்மா உருவாகிச்சு?
1: நான் சொன்ன மாதிரி அந்த ஆழிப்பேரலையின் தாக்கத்தை பற்றி எழுதிய கவிதைக்கு நான் சுனாமின்னு தலைப்பு போட்டிருந்தேன். திடீர்னு எனக்கு மனசுக்குள்ளால சுனாமின்னு சொல்றதை விட கடலம்மான்னு போட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம். கடலம்மான்னு போட்டு அந்த கவிதை முதல் கவிதையாக அந்த கடலம்மா இந்த புத்தகத்துல. அப்ப இதுக்கு என்ன தலைப்பு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, அந்த கவிதை தலைப்பையே புத்தகத்தின் தலைப்பாகவும் எடுத்துக்கலாம். கடலம்மா நல்ல பேரா இருக்குது அப்படின்னு புத்தகத்துக்கு தலைப்பா எடுத்தோம். புத்தகத்துக்கு தலைப்பா எடுத்தது மட்டும் இல்லாம, நான் எந்த இலக்கிய அமைப்புகளுக்கு கூட்டங்களுக்கு போனாலும் என்னை அழைப்பது என்னுடைய பெயரை சொல்வதை விட கடலம்மான்னு அருமையா கூப்பிடுறதுதான் அங்க பிரபலமாச்சுது. என்ன இப்பவும் கடலம்மான்னு சொன்னா எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் கடலம்மான்னு வாய் நிறைய சொல்லும் போது அந்த மகிழ்ச்சிய பார்க்க முடியுது. அப்படி இந்த புத்தகத்துக்கும் கடலம்மான் பேர் வந்தது. அப்படியே இப்ப தொடர்ந்து இலக்கிய அமைப்புகள்ல கடலம்மான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த கடலம்மாங்கிற பேர்ல தான் மற்ற புத்தகங்களையும் எழுதியிருக்கிறேன். கடலம்மா ஜூடி சுந்தர், அப்ப கடலம்மானா யாருன்னு தெரியணும் இல்ல. என்னுடைய பேரு சகாய ஜூடி, அதுல இருந்து ஜூடியையும், என்னுடைய கணவர் பேரு சுந்தர், அதனால கடலம்மா ஜூடி சுந்தர்னு அந்த பேர்ல தான் இப்ப இலக்கிய அமைப்புகள்ல இயங்கிட்டு
0: எழுதியிருக்கிறேன்.
1: எனக்கு ஒரு உறுத்தல் எப்படின்னா,

0: போக்கத்தவும் போலீஸும் வாக்கத்தவும் வாத்தியார். அப்போ வாத்தியாருடைய கற்பித்தல் பணியில் நாம் இருந்துட்டு இருக்கோம். அப்போ வக்கத்தவன் வாத்தியார் போக்கத்தவன் போலீஸ் அப்படின்னா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட கேட்டதுலேயும் மற்றபடி புத்தகங்களை படித்ததுல இருந்து பார்த்தோம்னா, போக்கு கற்றவன் போலீஸ், வாக்கு கற்றவன் வாத்தியார். அப்ப சரி, இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நான் ஒரு 100 பழமொழி எழுதணும்னு தான் முயற்சி பண்ணேன். இது சொன்னேன் இல்லையா, அடிக்கடி வெளியீடு அப்படின்னு. அதுக்காக இந்த புத்தகம் 50 பழமொழிகளோட முடிந்தது. அடுத்து, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. அது என்ன, அடுப்பூதும் பெண்கள் ஏன் படிக்க கூடாது, ஏன் இந்த பழமொழி அவங்க எழுதி வச்சாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் என் மனசுல ஒரே உறுத்தலா இருந்தது, இது ஏன் எழுதினாங்க அப்படின்னு. அது அடுப்பங்கரையில வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படிங்கிற நினைக்க வைக்கிறது ஒரு இந்த பழமொழி. அப்படி கிடையாது, பழைய காலத்துல பெண்கள் வந்து குளித்து தலைவாரி பூச்சூடி அப்படி மங்களகரமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த காலத்துல இப்படி கேஸ் மின்சார அடுப்பு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் விறகு அடுப்புலதான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அடுப்பு எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்காது, கண்டிப்பா ஊதுகுழல் கொண்டு அது அணையும் போது அந்த ஊதுகுழல் கொண்டு தீயை என்ன செய்ய வேணும், மூட்ட வேணும். அப்ப அப்படிங்கிற சூழல்ல ஊதும் போது இந்த பெண்கள் வந்து தரையில வச்சிருக்கக்கூடிய அந்த பூ வந்து நெருப்பினுடைய வெப்பத்தினாலையும் அந்த புகையினாலையும் கருகக்கூடிய சூழல். அதனால அந்த காலத்துல வயதான பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, நீ அடுப்பு ஊதுற நேரத்துல ஒருபடி பூவை தலையில வச்சுட்டு ஊதுனா பூ கருகி போகும் இல்லையா, அப்ப சமையல் முடிச்சு குளிச்ச பிறகு நீ பூ வைக்க கூடாதா அப்படின்னு சொன்ன அறிவுரை தான் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படி பூ எதற்கு. படி பூ வந்து படிப்பு அப்படின்னு மறிவிருச்சு. இதை தெரிந்தத நம்ம மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பழமொழியை நான் எழுத ஆரம்பிச்சேன்.
1: அடுப்புது பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கறதுக்கான இவ்வளவு பெரிய விளக்கத்தை இன்னைக்கு அழகா தெளிவுபடுத்திருக்கிறீங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் அபரிகரமா வளர்ந்துருக்கு. இப்படி தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த ஊடகங்கள் மொழிய தமிழ் இலக்கியத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கு?
0: ஊடகங்கள் தமிழை வளர்க்கிறதா அல்லது தமிழ் வளர்ச்சி பெற்றிருக்கா அல்லது வளர்ச்சி அடையலையா அப்படின்னு கேட்கிறோம்னா, ஒரு பக்கத்துல ஊடகங்கள்னால வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அந்த ஊடகங்களை விட பழங்காலத்து அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களை படிக்கும் போது தமிழ் கண்டிப்பாக வளரும். ஊடகங்கள் வாயிலாக தமிழ் நிகழ்வுகளை பார்க்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ் நிகழ்வுகள் அதிகமாகவும் இல்லை, எல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அப்படின்னு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அதுல நடந்தாலும் கூட நூல்கள் எப்பவுமே நிலையாக தான் இருக்கு. அந்த நிகழ்வுகள் மாறிக்கொண்டே போகலாம், காட்சிகள் மாறலாம், அந்த படைப்புகள் மாறலாம், ஆனா புத்தகங்கள் என்ன செய்யாது, மாறாது, அது என்றும் அழியாது. என்றைக்கோ எழுதின ஓலைச்சுவடி இன்றைக்கு நமக்கு திருக்குறளாக நம் கைகளில் தவழ்கிறதுன்னா, அந்த திருக்குறளுக்கு அல்லது பாரதியார் பாடல்களுக்கு, பாரதிதாசன் பாடல்களுக்கு, கவிதைகளுக்கு, கம்பராமாயணம், இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், அப்படி இப்படின்னு எத்தனையோ நூல்கள், நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்ன மாதிரி, ஊடகங்களை விட புத்தகங்கள் தமிழுக்கான வளர்ச்சியை உருவாக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஊடகங்கள்ல நம்ம பொழுதை வந்து நாம் என்ன செய்யறோம்னா, தமிழுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, மற்ற நிகழ்வுகளுக்கு தான் மக்கள் அதிகமான ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, அதைத்தான் அதிகமா பாக்குறாங்க கேட்கறாங்க. ஆனா புத்தகங்கள் என்றைக்கும் நம்முடைய கையில் இருக்கும் போது அல்லது நூலகங்களை நாம் தேடி போகும் போது அந்த வாசிப்பை விரும்பும் போது, வாசிப்பை நேசிக்கும் போது, வாசிப்பை சுவாசிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஊடகம் தமிழை வளர வைக்கும், வாழ வைக்கும்.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை நான் வந்து போன வாரம் ஆரம்பிக்கும் போது நீங்க எழுதின ஒரு அழகான கவிதையை வாசித்து ஆரம்பிச்சேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவா முடிக்கும் போதும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, மக்கள் கிட்ட நிறைய ஒரு வரவேற்பை வாங்கி தந்த கவிதை, பெயர் சொல்லும் கவிதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை நீங்க எங்க நேயர்களுக்காக இப்ப வாசிக்கலாம்.
0: எனக்காய் விடிந்த பொழுதுகள் என்ற நூல்ல இருந்து ஒரு கவிதை. சிறகடித்த பெண் தேவதை, ஆதிக்க சக்தியை அடித்து நொறுக்கு, அடைப்பை உடைத்து அகிலம் புகுந்திடு. பெண்ணென அடைப்பார் பேதை உன்னை, பெருமிதம் முன்னில் பெருகி வளர்க்கட்டும். விரும்பிய செயலை செய்திடவே விடுதலை வேண்டும் உலகினிலே. போதை பொருளாய் பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து சீரிடு பெண்ணே. இரும்பு கூண்டை கரும்பாய் எண்ணி இன்னல் தகர்த்து இனிதாய் புறப்படு. மழலை உருவாக்கும் இயந்திரம் அல்ல நீ, மழலை உருவாக்கும் இயந்திரம் அல்ல, மனித நேயம் மனதில் வேண்டும். சிரிப்பாய் பேசி பாசாங்கு காட்டி சிந்தை கலைத்து சிறையிட நினைத்தால் சிதறும் வெடியாய் சீறி பாய்ந்து சிறப்புடன் வாழ்ந்திட சிகரம் ஏறு. தலையை அறுத்து தனிமை தவிர்த்து திறமை வளர்த்திட துணிந்திடு கண்ணே. தலையை உயர்த்தி தடையை உடைத்து தரணியில் புதுமை படைத்திட விரைந்திடு. தலையை உயர்த்தி தடையை உடைத்து தரணியில் புதுமை படைத்திட விரைந்திடு.

0: இந்த சிறகடித்த பெண் தேவதை. நிறைய பெண்கள் தனக்குள்ளே அடங்கி தன்னையே அடக்கி எந்த ஆதிக்க சக்திக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு, அப்படி அடங்கிவிடக் கூடாதுங்கிறத முன்னிறுத்தி இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன்.
1: சரிங்கம்மா, அழகான பெண்ணியம் சார்ந்த கவிதை எங்க நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு செஞ்சு எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய தமிழ் உலக பயணத்தை பத்தியும் உங்களுடைய ஆசிரியர் பணி பற்றின அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றிகள்.
0: வாய்ப்பளித்த நிலையத்தாருக்கும் உரையை கேட்டு மகிழும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
1: தேனமுது தொடரில் இதுவரை முதுநிலை தமிழாசிரியர் மற்றும் படைப்பாளர் சகாய ஜூடி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் குமுதினி.
2: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். வெள்ளியஞ்சல்.
5: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi interacts with office bearers of the BJP in New Delhi, stresses on strengthening organization and deepening connect with the people. Centre announces high-level committee to resolve Gorkha issue after Home Minister holds high-level meeting with senior Gorkha leaders in Siliguri. External Affairs Minister Dr. S. Jaishankar says India-Bangladesh ties have to be based on mutual interests. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan to mark Prime Minister Modi's birthday to highlight his commitment to public service. BRICS youth ministers adopt joint statements to expand opportunities for young people in education, skills, entrepreneurship, innovation and social development. In Odisha, fresh weather system over Bay of Bengal to enhance rainfall activity, raising concerns for flood-hit districts. And in BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand clinches historic bronze medal. Prime Minister Narendra Modi held a meeting with the newly appointed national office bearers of the BJP at the party headquarters in New Delhi this evening. Besides BJP President Nitin Naveen, the meeting was attended by the party's national vice presidents and general secretaries, among others. The Prime Minister said in a social media post that organizational meetings are all about new ideas and perspectives aimed at strengthening the party and

0: Another swell of rain as a fresh weather system over the Bay of Bengal is expected to enhance rainfall activity. Yellow warning for heavy rain is in force today for Keonjhar, Mayurbhanj, Kalahandi and Nabrangpur, while an orange warning is forecast for Keonjhar and Mayurbhanj on 24th and 25th of this month. Meanwhile, the flood situation is gradually improving but remains challenging in northern Odisha. More than 13.44 lakh people in seven districts have been affected, with nearly 4.87 lakh evacuated. In Baleswar, river levels are receding, though several villages continue to face difficulties. Relief, rescue and restoration operations remain underway. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: India's Teresa Jolly and Gayatri Gopichand have etched their names in history by clinching the bronze medal at the BWF Badminton World Championships. They have become only the second Indian women's doubles pair to win a World Championship medal, following in the footsteps of Jwala Gutta and Ashwini Ponnappa. The Indian duo went down fighting against top seeds and defending champions Liu Sheng Shu and Tan Ning of China in the semi-final at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Teresa and Gayatri made a spirited start by taking the opening game 21-18 before the Chinese pair rallied to win the next two games 21-13 and 21-8. Talking to media, Gayatri and Teresa expressed delight after clinching the bronze medal at the championships. Kochi-based Cochin Shipyard Limited has delivered the third anti-submarine warfare shallow watercraft Mangrol to the Indian Navy. The Defence Ministry said this ship comprises over 80% indigenous content. This ship is equipped for underwater surveillance, anti-submarine warfare operations in coastal waters, low-intensity maritime operations, along with mine warfare capabilities. It said the ship stands as a testament to the growing strength of the indigenous defence manufacturing ecosystem. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi interacts with office bearers of the BJP in New Delhi, stresses on strengthening organization and deepening connect with the people. Centre announces high-level committee to resolve Gorkha issue after Home Minister holds high-level meeting with senior Gorkha leaders in Siliguri. External Affairs Minister Dr. S. Jaishankar says India-Bangladesh ties have to be based on mutual interests. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan to mark Prime Minister Modi's birthday to highlight his commitment to public service. BRICS youth ministers adopt joint statement to expand opportunities for young people in education, skills, entrepreneurship, innovation and social development. And in BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand clinches historic bronze medal. That is all in the news at 9. Good night.
2: அதாப் நேரம் இப்போது 9:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: செந்தமிழ் சொல்லெடுத்து
4: பைந்தமிழ் பாட்டி செய்து
3: பாங்குடன் பவனி வந்து
4: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
3: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேயர்களே, ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. உங்களின் மனம் விரும்பிய பாடல்களை பண்பலை 101 கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 மற்றும் ஒரு எண் 290 722, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 890 325 7039. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம். அன்பான இரவு வணக்கம் சொல்வது யார், சொல்லுங்கம்மா? பூவாங்க பரம்பில இருந்து சுப்புலட்சுமி அம்மா. ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
5: நேற்று நாளை படத்துல இருந்து தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று நான் உனக்கு தெரியுமா என்று.
2: நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியில்.

இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படி

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே

தான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சி.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்த

பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஏய் பவர் கே.

0: நேர்மி போது 9:33 நேர்களை குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் அன்பா.
0: இரவு வணக்கம். செல்வது யார்? வில்லுக்குறி திருவிடை கோட்ல இருந்து கண்ணனையா சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்? நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி.

நேரம் இப்போது 9:29. நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியை மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம்

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: பவனி பெறும் குமரி நிலா நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: யார் பேசுறீங்கய்யா?
3: நான் தர்மபுரி மாவட்டம் ஆரிமங்கலம் வட்டம் எம்எஸ்எடுத்து ஜெயமராஜ்மா.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் அன்னைக்கு?
3: 1973 வெளிவந்த படம் என்ன தவம் செய்து, அந்த படத்திலிருந்து ஏதோ ஒரு
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: நன்றி
2: நன்றி நன்றி.

0: நேயர்களே, பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 9:35. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுக்கலாமா? வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து? அந்த பாடல் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்து உங்க குரல்ல தெரியுது. உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அந்த பாடல் பண்பலையில வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: அறிமுகப்படுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை மணி 10:02 இளைய பாரதம் இதில் சாதிக்கு பிறந்தோர் வரிசையில் எஸ் எம் சிவதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 9:41. நேர்கள் காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: இரணியிலிருந்து
0: செல்வி பிரபு. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு நாட்டாமை படத்துல இருந்து மீனா பொண்ணு, மீனா பொண்ணு எல்லா நேரங்களுக்காக வேண்டும்.
0: நிச்சயமா எல்லா நேயர்களும் சேர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்ட பாடலை பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.

0: நேரம் இப்போது 9:47 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கும் அன்பு சகோதரர் யார்?
1: நான் நலமாக இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்கய்யா.
1: அம்மை விட்டு பிரிந்த சிறந்த நடிகை சௌகார் ஜானகி அம்மா அவர்களின் நினைவாக நடித்த பார் மகளே பார் என்கிற புத்தகத்திலிருந்து, நீரோ
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சின்ன சின்ன நினைவுகளை கிளறும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலிவுடன்மா.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, காட்சியிலே வரும் கீதம். இதுல மறந்த நம்ம ஜெயச்சந்திரன் ஐயா பாடுன சித்திர செவ்வானம் தெரிய கண்டு அடி பொன்னா முத்தா.

0: நிச்சயமா கேட்டுலாம் ஐயா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா, நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, நன்றி.

0: நிகழ்ச்சியின் நிறைவான நேர நாம் இப்போ சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கரங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்
1: வேணும்? படம் லட்சுமி பாடல். தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது நந்த வெனக்கிளியே, அடியே புன்ன வனக்குயிலே.
0: கேட்டுலாம் ஐயா, பாட்டு கேட்டுலாம்.
1: சரியா, கெட்டாது பசிக்காது சின்னமணி குயிலே.
0: கேட்டுலாம் ஐயா, கேட்டுலாம்.
1: அந்த பாட்டு தான்
0: கேட்டுலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி FM 101, திருச்சி FM 102.1, கோவை FM 103, மதுரை FM 103.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பாடல், பாடல்கள் எப்போதுமே நம்ம மனசை வந்து நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க ஓடின மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரங்களில் மெல்லிசை பாடல்கள் கேட்கறதே தனி சுகம்தான். வெளியில சத்தங்களை குறைச்சி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் அந்த நினைவுகளுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கறதில்ல, அவை நேராக மனசுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையில மறந்து போன சில தருணங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: இப்பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவச்சி போடு, நகம் கிடைக்காத.

நிறைவாக நாம் கேட்ட பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:30 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிறைவாக கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் மதுமிதா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பே ஆறுயிரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்

நேரம் 11:53 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். மாற்றான் திரைப்படத்திற்காக நிறைவா பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல யுகபாரதி வரிகளில் டி இமானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணிக்கு மேல காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத இன்னிசையை நீங்க கேட்க போறீங்க. எஸ்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

என்னென்னமோ சொல்ல கொடுக்கிறார்.

என் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணை இல்லை அறிவாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணை இல்லை அறிவாயா. நிலவே

மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆழ்துறையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி.
1: ஆஹா,
0: இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே பாடும்.

சொன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்.
2: அம்மன் புகழை பாடு எனக்கு, ஜென்ம

0: வெள்ளை கமலத்திலே.
1: நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய இந்த பாடல் ஹம்சத்வனி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் அமைந்துள்ளது.

பொங்கும் மங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்முடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். அடுத்து ஒலிக்க இருப்பது இகநைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராகசுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

நாம் இதுவரை கேட்டது என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்மிடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

0: நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ச தேஹிமே.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ரோக நிவாரண அஷ்டகம்.